நேரம் 5:35. சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 பண்பலையில் ஒலித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சாவித்ரி படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரப்பிரத மாதம் 17 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 22 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: பொறாமை உடையவனிடமிருந்து சீதேவியானவள் மனம் கோணி விலகி தன்னுடைய அக்காளாகிய மூதேவியை கைகாட்டி விடுவாள். குறள் எண் 167, அதிகாரம் அழுக்காராமை.
1: அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும்.
0: பொறாமை உடையவனிடமிருந்து சீதேவியானவள் மனம் கோணி விலகி தன்னுடைய அக்காளாகிய மூதேவியை கைகாட்டி விடுவாள். குறள் எண் 167, அதிகாரம் அழுக்காராமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொதுநலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா

வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்டம் ஐபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே உள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். நேர்களை இன்று காலை 7 வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே. உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். காலை 8:15 வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். ஒன்பது 2 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளைஞர்களுக்கு சவால் வேலை வாய்ப்பா மன அழுத்தமா என்ற தலைப்பில் நேயர்கள் பேசியிருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் இன்று டெல்லி குதுப் மினார் பற்றி கேட்க இருக்கிறீர்கள். பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு எந்த விஷயத்தில் மற்றவர்களுடன் போட்டி போடுவீர்கள் என்ற தலைப்பில் சிநேகிதிகள் பேசியிருக்கிறீங்க. பிற்பகல் 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல் பற்றி கேட்கலாம்.

பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1986 வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கேட்கலாம்.

மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்கலாம். இரவு 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இரவு 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கியச்சாரல். இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் கவிஞர் புலமை பித்தனின் திரை தமிழ் பற்றி கேட்கலாம்.

இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 256-111-32 அல்லது 256-111-33, இணைப்பெண்ணாக 0462. குறுஞ்செய்தி அனுப்பி விருப்ப பாடல்கள் கேட்க தொலைபேசி எண் 944-33-60-794. நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனிக்கப்படாமலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்குண்டு. டார்வின் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்தான் உருவாகியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சார். வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களாக வெவ்வேறு சிற்றினங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன் வச்சார். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமாக தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துக்கிட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்குது. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசில் எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில் குழந்தை வந்து இளைஞனாக மாறினான், இளைஞன் எந்த புள்ளியில் ஒரு முதியவனாக மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்கள் சுட்டி காட்டவே முடியாது. அதுபோல் ஒரு மேஜிக் போல் ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றலை. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை எக்கி எக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும்போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கியாக மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது டார்வினை மறுக்கலை அவர். அதே நேரத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்கிறாரு. அதில் ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகளில் வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது படிப்படியாக வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்போ இந்த சிந்தனைகளில் ஒரு 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்போ நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, கனடாவில் ஒரு ஃபிஷ் பாட் இருக்குது, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மீன் முழுக்க உடல் அமைப்பாலும் செயல்

0: கண்களாலும் மீனா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்கு. மூணாவது, அதோட கைகள் இருக்கு, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, மணிக்கட்டு இருக்கு. இப்ப இந்த மூணும் இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்று ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ள போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள், எச்ச உறுப்புகளாக அது உள்ள இருக்கு. ஸோ இது போல பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா பரிணாம கொள்கையும், அதன் இணைப்பாக மரபு கொள்கையும் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கவனித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்களை, உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. மனம் கற்பனை செய்யும் எதையும் அதனால் செய்ய முடியுமாம். 1000 முறை சிந்தனை செய்யுங்கள், ஆனால் 1 முறை முடிவெடுங்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேரம் சரியாக காலை 6:32. சாந்த குணம் தெய்வீகமானது, பகைவரையும் மன்னிக்கின்ற மனப்பான்மையே வீரம் என்கிறார்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வணக்கப்போக்கன் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:45. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை வழங்குகிறார் கே. ரவிசங்கர் அவர்கள்.
4: இயற்கை விவசாயம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயிர் சூரிய ஒளி சேர்க்கை மூலமா சர்க்கரையை உருவாக்குது. அந்த சர்க்கரைய வேர் வழியா அது மண்ணுக்கு கீழே தள்ளுது. அந்த வேர் வழியா வர சர்க்கரைய வேரை சுத்தி இருக்கிற நுண்ணுயிர்கள் அதை சாப்பிடுது. வேர் வழியா வர சர்க்கரை தான் அந்த நுண்ணுயிர்களுக்கான உணவு. அதை சாப்பிட்டு இனப்பெருக்கம் ஆகுது மண்ணுக்குள்ளார. இப்படி நடக்கும் பொழுது அது மண்ணை சுற்றி அந்த வேரை சுற்றி இருக்கிற கரிம பொருட்களை அதை டீகம்போஸ் பண்ணுது. மண்ணில் உள்ள மக்கும் பொருட்களை மக்க வைக்கும் பொழுது அந்த மக்களுக்குள்ளார இருக்கிற ஊட்டச்சத்து வெளியில வருது. அதை அந்த பயிர் எடுத்துக்குது. ஸோ இதன் வழியாக, அதாவது சூரிய ஒளி சேர்க்கை, வேர் வழியா வர சர்க்கரை, அதை நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு மண்ணில் இருக்கிற மட்குகளை அதை மட்க வைக்கும் போது வெளிப்படுகிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதன் மூலமா பயிருக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கு பேரு பயாலஜிக்கல் நியூட்ரிஷன். அது உயிரியல் ஊட்டச்சத்து. அதுவே நீங்க ரசாயன விவசாயத்துல யூரியா போட்டு வர சத்து பாத்தீங்கன்னா அது அயானிக் நியூட்ரிஷன், அயனி வடிவிலான ஊட்டச்சத்து. இதுதான் பிரதானமா ஒரு பயிர் தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் முறைகள். அடுத்ததா மண் சமநிலையை பத்தி பார்க்கலாம். உயிரியல்

0: தோன்றணும் அப்படின்னா மண்ணில் வேதியியலும் இயற்பியலும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சமநிலைன்னா என்ன, அது எப்படி ஒரு விவசாயியா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. வில்லியம் ஆல்பிரைட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி 1930களிலேயே இதை பற்றின ஆராய்ச்சி பண்ணி சில கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கார். அது வந்து இங்கிலீஷில் சாயில் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் மண் சமநிலை. ஸோ வில்லியம் ஆல்பிரைட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் பிரதானமான சில ஊட்டச்சத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருந்தது அப்படின்னா அதுதான் ஒரு உயிரியல் நன்றாக வளர்வதற்கான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார். ஊட்டச்சத்துக்கள் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதானமா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம். அதோட உங்க மண்ணோட கார அமில நிலை pH அது 7 கீழே இருந்ததுன்னா அங்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மண் சமநிலை கோட்பாடு. இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் பரிசோதனை மூலமா. மண் பரிசோதனை அட்டையில நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல CEC அப்படின்னு இருக்கும், கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பேஸ் சேச்சுரேஷன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்றதுக்கு ஒரு சதவீத அளவுல அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ வில்லியம் ஆல்பிரைட்டோட அந்த மண் சமநிலை கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க மண்ணில் பேஸ் சேச்சுரேஷன் பெர்சன்டேஜ் அதாவது கால்சியம் வந்து 60-65% இருக்கணும், மெக்னீசியம் வந்து 10-12% இருக்கணும், பொட்டாசியம் வந்து 3-5% எடுக்கணும், அதே போல சோடியம் 1% கம்மியா இருக்கணும். இதுதான் வில்லியம் ஆல்பிரைட் சொல்ற மண் சமநிலை கோட்பாடு. இது பொதுவான பரிந்துரை. உங்க மண் வந்து அதீத கலியாவோ இல்ல அதீத மணல் சார்ந்தோ இருக்குன்னா இந்த அளவுகள் சற்றே மாறுபடலாம், பட் நடுநிலையா பார்த்தோம்னா இதுதான் அளவு. இதுவே கார அமில நிலை 7 கீழேயா அமிலத்தன்மையா இருக்குது உங்க மண் அப்படின்னா, கூடுதலா எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு சதவீத அளவும் அதுல வரும். இப்போ இவர் கொடுத்திருக்கிற இந்த கோட்பாடின் அளவுகள்ல உங்க மண் இருக்குது அப்படின்னா, உங்க மண் நீங்க நினைக்கிற பளபளப்பு தன்மையை அடையும், அதாவது அந்த இயற்பியல் தன்மையை அடையும். அந்த மண்ணுக்குள்ளார தேவையான அளவு காற்றும் நீரும் ஊட்டச்சத்தும் இருக்கும். ஒரு பயிர் வளர்வதற்கான ஒரு சரியான கட்டமைப்பா இந்த மண் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் வில்லியம் ஆல்பிரைட் சொல்ற மண் சமநிலை கோட்பாடு. சோ மீளுருவாக்க விவசாயத்துல நாங்க முதல்ல பண்றது இதுதான், ஒரு முழுமையான மண் பரிசோதனை செஞ்சு அதுல சிஇசி எவ்வளவு இருக்கு, அதாவது கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, பேஸ் சேச்சுரேஷன் பெர்சன்டேஜ் அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் இந்த அளவுகோல் எவ்வளவு இருக்கு, அது சமநிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்னென்ன மாதிரியான இடுபொருட்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறைய நாங்க கொடுக்கறோம். இதுதான் முதல்ல நாங்க பண்றது.
1: இதுவரை மீளுருவாக்க விவசாயம் குறித்த உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. ரவிசங்கர் அவர்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
3: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
4: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 65 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 60 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
5: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
4: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம

0: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 28% முதல் 56% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:55. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சே அனுஷ்கா. நான் தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் சுற்றுச்சூழலை காப்பதில் சாண வண்டுகளின் முக்கியம் குறித்து பேச வந்துள்ளேன். நாம் அன்றாடம் காணும் சாதாரண பூச்சி வகைகளில் ஒன்றுதான் சாணவண்டு. இவை உடலளவில் சிறியதாக இருந்தாலும் கடின உழைப்பாளிகள். இவை இயற்கைக்கு மிக முக்கியமான பணியை செய்கின்றன. இதன் காரணமாகவே இவற்றை சுற்றுச்சூழலின் பொறியாளர்கள் என்கின்றனர். சாண வண்டுகளின் உடல், தலை, மார்பு, வயிறு என 3 முக்கிய பகுதிகளாக இருக்கும். தலையில் கண்கள் மற்றும் உணர்கொம்புகள் இருக்கும். இறகுகளும் 6 கால்களும் உள்ளன. வயிறு உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது. இவற்றின் முன்பகுதி மண்வெட்டி போன்ற அமைப்புடன் காணப்படும். இது சாணத்தை உருட்ட உதவுகிறது. இவற்றின் முன்னங்கால்கள் குட்டையாகவும் பின்னங்கால்கள் நீளமாகவும் காணப்படும். சாண வண்டுகள் பொதுவாக இலை தலைகளை உண்ணும். இவை சாணத்தை ஒரு பந்தாக உருட்டி தனது குகைக்கு கொண்டு சென்று அதில் முட்டையிடும். முட்டைகள் பொழிந்து குஞ்சுகள் வெளிவந்தவுடன் இந்த சாணத்தை உண்டு அவை வளரும்.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் சே அனுஷ்கா.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் அரும்புகள் முனைவர் ராஜ மதிவாணன் அவர்கள்.
3: அன்பான நேயர்களுக்கு இனிய சூழல் வணக்கங்கள். என்றாவது ஒரு பகல் பொழுதில் நீங்கள் திறந்த வழியில் நின்று பரந்த வானத்தை உற்று நோக்குங்கள். உங்கள் கண்ணில் வானில் பறக்கும் பறவைகள், அது குருவியோ, பருந்தோ, தட்டானோ, வண்ணத்து பூச்சியோ, தேனீக்களோ காணப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆம், நீங்கள் இருக்கும் பகுதி இன்னும் முழுமையாக சூழல் சீர்கேடு அடையவில்லை என்று பொருள். மற்றவர்கள் இது பற்றி உடனே சிந்திக்க தொடங்குங்கள். நீங்கள் சூழல் ஆபத்தில் இருக்கிறீர்கள். இந்த பறவை இனங்கள்தான் நம் சூழல் நலம் காட்டும் கண்ணாடி. பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்ற பாடல் வரிகளில் விமானம் மட்டுமே வானில் பறக்கும் நிலை நமக்கு வேண்டாம். உயிரினங்கள் அழிவது என்பது ஒரு இயற்கையான நிகழ்வுதான் என்று நாம் விட்டுவிட முடியாது. காரணம், கடந்த 20 லட்சம் ஆண்டுகளாக 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 உயிரினங்கள் என்ற விகிதத்தில் அழிந்து கொண்டிருக்கிற நிலை மாறி தற்போது ஆண்டுக்கு 2 உயிரினங்கள் என்ற அளவில் அழிந்து கொண்டிருக்கிறது என்கின்றார் பாருக்களுக்கு பாதுகாப்பு நிறுவன இயக்குனர். ஒரு உயிரினம் இல்லாமல் போனால் ஏற்படும் பாதிப்பின் விளைவு அது சார்ந்த பிற உயிருள்ள உயிரற்ற இயற்கையையும் பாதித்துவிடும். உதாரணமாக டோடோ என்று ஒரு பறவை. டோடோ போல் சாகாதே, ஆஸ்டஸ் அஸ் டோடோ என்ற ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு. அதன் உண்மையான பொருள் என்ன தெரியுமா? டோடோ என்பது நம்முடைய வாத்து போன்ற ஒரு பறவை. அது தீவுகளில் வாழ்ந்த பறவை. மனிதர்களை நம்பி தங்களை அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என நினைத்து அவர்கள் அருகில் சென்று விளையாடும்.

0: ஆனால் கடலோர மாலுமிகளோ மக்களோ தத்தி தத்தி விளையாடும் ஓட முடியாத அப்பறவையை தனது உணவிற்கு பிடித்து இன்று முற்றிலுமாக அந்த இனத்தை அழித்து விட்டனர். டோடோ பறவையின் முக்கிய உணவு கல்வாரியா எனப்படும் மரத்தின் பழங்கள். பார்ப்பதற்கு அழகான மரங்கள் அவை. டோடோ பறவை பழங்களை தின்று அது போடும் கொட்டைகளால் தான் அம்மரங்கள் பழகி பெருகி வந்தன. ஆனால் இன்று டோடோ பறவைகளின் அழிவு கல்வாரியா மரங்கள் முற்றிலும் அழிய காரணமாகிவிட்டன. ஆக ஒரு பறவை இனத்தின் அழிவு இன்னொரு தாவர இனத்தின் அழிவு மட்டுமல்ல, அதை சார்ந்தவர்களுக்கும் அழிவு. இதுபோல் நம் நாட்டில் மிக வேகமாக அழிந்து கொண்டிருக்கும் இனம் பாறு கழுகு எனப்படும் கழுகினம். இவை பிணம் தின்னி கழுகு என்றும் அழைக்கப்படுகிறது. கிராமப் பகுதிகளுக்கோ காடுகளுக்கோ சென்றால் அங்கு எங்காவது ஒரு உயிரினம் இறந்து கிடந்தால் உடனே அங்கு இப்பாறு கழுகுகள் வட்டமிட்டு கழிவுகளை உண்டு அப்புறப்படுத்தும். ஆம், மறைந்து வருகின்ற பறவை இனங்கள் பற்றி, குறிப்பாக பாறு கழுகினம் பற்றி நாம் சிந்திப்போம். இவற்றின் அழிவு சூழல் சமூகத்தின் அழிவு. பறவைகளை காணுங்கள், பாதுகாத்து உதவுங்கள் நம் சூழல் வளம் காக்க. ஆம், சூழல் பெரிது. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் அரும்புகள் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி. என் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி நேர்களே. உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: அகில உலக அளவிலே இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவோடு கூட்டுறவு முறையிலே நடைபெறக்கூடிய பெரிய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய அளவிலே முன்னேறியுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள், வீட்டு வசதி வங்கிகள், மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, தொழிலுக்கு மட்டுமேயான டாய்கோ வங்கி என்று ஏராளமான துறைகளை பெற்று பல கோடி மக்களுக்கு பயிற்சி, கடன் உதவி, அவர்கள் விற்பனை செய்வதற்கான உதவி, வீடு கட்டுவதற்கு உதவி என்று அனைத்து வகை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை. அதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அதற்கு கீழே அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள், தனி வங்கிகளுக்கு தனித்தனி தலைவர்கள் இருக்கிறார்கள், மத்திய மாநில அரசுகள் ரிசர்வ் வங்கியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ் உட்பட்டு இந்த கூட்டுறவு சங்கங்களும் கூட்டுறவு வங்கிகளும் மிக சிறப்பாக லாபகரமாக நடந்து வருகின்றன. இதிலே கூட்டுறவு சங்கங்கள் வேறு, மக்கள் தாங்க ஒரே தொழிலை செய்பவர்களோ அல்லது ஒரு பகுதியிலே வசிப்பவர்களோ சங்கமாக பதிவு பெற்று கூட்டுறவுத்துறையிலே உதவி பெறுவது சங்கங்கள். ஆனால் வங்கிகள், மத்திய மாநில அரசுகளுடைய வங்கிகள் எப்படி நடைமுறையில் இருக்கின்றனவோ, அவருடைய சட்ட திட்டங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை வேலைக்கு சேர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட கட்டணத்தில் அதை இயங்க வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கிறதோ அதன்படி நடக்கக்கூடியவை இந்த வங்கிகள். அவை கிராமங்களில் இருக்கிற விவசாய கூட்டுறவு வங்கியாக இருக்கலாம், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட கூட்டுறவு வங்கி அதனுடைய கிளைகளாக இருக்கலாம், மாநில அளவில் இருக்கிற மாநில தலைமை கூட்டுறவு வங்கியாக இருக்கலாம், மாநில அளவில் இருக்கக்கூடிய வீடு கட்டுவோர் தலைமை கூட்டுறவு ஃபெடரேஷன், அதற்கு கீழே இயங்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் ஆக இருக்கலாம். இப்படி அனைத்து வங்கிகளுமே வங்கித்துறையின் கீழ் இயங்குகின்றன. கடனுதவி மட்டும் கொடுப்பதில்லை, டெபாசிட்டுகளை வாங்குவது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது,

அவர்கள் வெளியூருக்கு பணம் அனுப்ப வேண்டுமானால் அதற்கு உதவி செய்வது, நகையை பெற்றுக்கொண்டு பத்திரமாக வைத்து அதற்கு கடனுதவி கொடுப்பது என்று அனைத்து பெரிய வங்கிகளுடைய உதவிகளையும் இந்த வங்கிகள் செய்து வருகின்றன. இந்த வங்கிகளுக்கெனவே அதிலே பயிற்சி பெறுபவர்களுக்கு, அதிலே வேலை வாய்ப்பவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காகவே தமிழ்நாடு கூட்டுறவு யூனியன் என்ற ஒரு அமைப்பு தனியாக இருக்கிறது. ஒரு மிக பிரமாண்டமாக ஒரு அரசுக்கே உதவி செய்கிற அளவிலே சின்னஞ்சிறு அரை ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற விவசாயி வரை ஒரு 500-600 சதுரடியில் வீடு கட்டக்கூடிய கிராமப்புறத்திலே ஒரு

0: ஒரு அரசுக்கே உதவி செய்கிற அளவிலே சின்னஞ்சிறு அரை ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற விவசாயி வரை ஒரு 500-600 சதுரடியில் வீடு கட்டக்கூடிய கிராமப்புறத்தில் ஒரு வீட்டை கட்டக்கூடிய ஒரு குடிமகனுக்கு தேவையான கடனுதவியை தருவது வரை எல்லா வகையான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டுறவு வங்கிகள் தான். அதேபோல் தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு மகளிர் முன்னேற்ற கழகம் என்று நிறைய கார்பரேஷன்கள் அந்தந்த துறை மக்களுக்கு உதவி செய்வதற்காகவே வங்கிகளைப் போல் தொடங்கப்பட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் நிர்வாகம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தொழில் தொடங்குவோம். நேரம் சரியாக காலை 7:04 நிகழ்ச்சியில அடுத்து அழகிய தமிழ்மகன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி சைந்தவி பாடியிருக்காங்க, தாமரை அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஏ அழகுமான் இசையில்

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று பா இளங்கோ அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: பிறக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாக வாழ்வதும் மற்றவர்களை வாழ வைப்பதும் காலமும் ஞானமும் அவர்களுக்கு அளிக்கின்ற வாய்ப்பை பொறுத்தது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவதில் தவறில்லை. ஆனால் அவர்கள் எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்தால் அது தவறாகிவிடும். நல்லவர்களை அவர்தம் குணத்தில் இருந்து மாற்றுவது எது? ஏன் அவர்கள் திசை மாறி போகிறார்கள் என்பது ஆய்விற்குரியது. என்றாலும் தான் என்ற மமதை, தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவம் அவர்களை அவ்வாறாக மாற்றிவிடச் செய்கிறது. அபிதான சிந்தாமணியிலே ஒரு அற்புதமான பாடல், பிள்ளை தான் வயதில் மூத்தால் பிதாவின் சொல் புத்தி கேளான், கள்ளினர் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாரால், தெள் அற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான், உளன் நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகனார் பண்டிதரை தேடார் என்பது அந்த பாடல். என்ன பொருள்? மகனானவன் தந்தை இடம் பாதுகாவலிலிருந்து விடுபட்டு தானே சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, வயது ஆகிவிடும் பொழுது தன்னுடைய தந்தையினுடைய பிதாவினுடைய சொல்லை கேட்க மாட்டான். தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால், அதிகம் சம்பாதிக்கிறேன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் இந்த நிலைமை எல்லா குடும்பத்திலும் வந்து சேரும். தேன் மணக்கின்ற கூந்தலையுடைய மகள் தன்னை விட வயதில் குறைந்த கணவனை மதிக்க மாட்டாள். தன்னை விட வயதில் குறைந்த கணவன், தன்னை விட கல்வியில் குறைந்த கணவன், தன்னை விட பணத்தில் செல்வத்தில் குறைந்த கணவன், தன்னை விட பதவியில் குறைந்த கணவனும் வீட்டிலே மரியாதை இல்லாமல் தான் உழல வேண்டி இருக்கும். அதே போன்று ஒரு ஆசானிடம் வித்தைகளை கற்கின்ற சிஷியன் அனைத்து வித்தைகளையும் கற்றுவிட்டான் என்று சொன்னால் அந்த குருவை சீடன் மதிக்க மாட்டான், அல்லது அவனை தேட மாட்டான். மதிக்க மாட்டான் என்பதை விட தேட மாட்டான் என்பது பொருத்தமாக இருக்கும். நோய் உள்ளவன் பிணி தீர்ந்து விட்டால் அந்த உலக மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய அந்த வைத்தியனை தேட மாட்டான். பொதுவாக வீட்டிலே பிரச்சனைகள் இல்லை என்றால் கோவிலில் அர்ச்சனை நடைபெறாது என்பார்கள். இறைவனை தேடி யார் செல்கிறார்கள்? நோயுற்றவன் நோய் குணமாக வேண்டும் என்று தேடுகிறான், வேலையற்றவன் வேலை கிடைக்க வேண்டும் என்று தேடுகிறான், திருமணமாகாதவன் திருமணம் வேண்டும் என்று தேடுகிறான். இப்படி ஏதேனும் ஒரு தேவை இருக்கும்.

0: அப்பொழுதுதான் ஆண்டவனை மனிதன் தேடுகிறான். ஆண்டவனையே மனிதன் தேடுவது அப்படி என்றால் இந்த மனிதனை மனிதன் எப்பொழுது தேடுவான் என்றால் தனக்கு ஏதேனும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் மனிதனை மனிதன் நாடுகிறான். பொதுவாக இந்த வயதான குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது ஔவை பாட்டி மூதரையில் சொல்லுவார், வேப்ப மரத்தடியில் வீற்றிருக்கும் பிள்ளையார் காப்பானே என்று கவலையுற வேண்டாம், தீ பாய்ந்து மாய்வதுவே நல்லது. மற்ற வாழாத பயன்படாத பிள்ளை பெரியர், பெற்றோருக்கு பாரமாக சமுதாயத்திற்கு பயன்படாத பெற்றோருக்கும் உறவுக்கும் பயன்படாத ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதை விட அப்படி ஒரு பிள்ளை இல்லாமல் இருப்பதே மேலானது என்பது ஔவைப்பாட்டியின் கருத்து. இன்னும் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும் பசுக்கு உதவா அன்னம், தாகம் தீர்க்கா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், பாபத்தை தீர்க்காத தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே என்பது பழம்பாடல். குழந்தை என்றால் ஆபத்திற்கு ஓடி வந்து உதவி செய்ய வேண்டும். அன்னத்தினுடைய பயன் என்னவென்றால் எப்பொழுது நமது பசிக்கிறதோ அப்பொழுது நமக்கு பசி போக்குவதுதான் அன்னத்தினுடைய அவசியமாக இருக்கும். தண்ணீர் எப்பொழுது தேவை? தாகம் இருக்கும் பொழுது. அந்த தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். பெண்களானவள் வீட்டினுடைய வறுமையை எண்ணி பார்த்து செலவினை செய்ய வேண்டும். வரவு எட்டனா செலவு பத்தனா என்று இருந்தால் குடும்பம் தந்தனா என்று மாறிவிடும். கோபத்தை அடக்கவின்ற வேந்தன், ஒரு அரசனானவன் எப்பொழுது கோபம் கொள்ள வேண்டும், எப்பொழுது கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும், எப்பொழுது மாற்றரசனை பகிக்க வேண்டும், எப்பொழுது நட்பாக கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டிலே அவனுடைய ஆட்சி நிலைக்கும். அதே போன்றுதான் ஒரு குருவானவருடைய வார்த்தைகளை சீடன் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவருடைய பணிவு இல்லை என்றால், அவருடைய பேச்சை அவன் கேட்காது அவனை மதிக்காமல் இருப்பான் என்றால் அந்த சீடனால் எந்த பயனும் இருக்காது. அதேபோல் தீர்த்தம் என்பது பாவத்தை தீர்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த பாவத்தை தீர்க்காத அந்த நீரும் தீர்த்தமும் பயனில்லை, இவை ஏழும் என்று சொல்லி நமது பழம்பாடல் ஒன்று மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை அற்புதமாக எடுத்துரைக்கிறது. நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே. இதுவல்ல ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்து பாபா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறோம். சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க, வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க, ஏ.ஆர். ரகுமான் இசையில். நேரம் சரியாக 7:16.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் சரியாக காலை 7:21 ஆயிற்றுக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்ச்சியாக கேட்க இருக்கிறீங்க. ஆங்கிலம் அறிவோம், உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
4: அனைவருக்கும் காலை வணக்கம். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேன், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் அப்ளிகேஷன் நம்ம ஃபில்அப் பண்ணும்போது அதில் ஒன்று கேட்டிருப்பாங்க, லாங்குவேஜஸ் நோன், தெரிந்த மொழிகள். அதில் 3 போட்டிருப்பாங்க, லாங்குவேஜை மென்ஷன் பண்ணணும், அப்புறம் எனக்கு தெரியும், பேச தெரியும், அப்புறம் புரியும், நோன், ஸ்பீக், அண்டர்ஸ்டாண்ட். 3 விஷயம் போட்டிருப்பாங்க. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் 3 டிக் பண்ணிடுவோம், ஆங்கிலம் இருந்தாலும் 3 டிக் பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு ஆங்கிலம் தெரியும், பேசுவோம், புரியும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே தமிழர்களுக்கு தமிழ் புரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன சார் உளர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும், சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நாம், நாங்கள், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் யோசித்து பாருங்கள். நான் கிளாஸில் நிறைய தடவை இதை கேட்டிருக்கேன், கிட்டத்தட்ட யாருமே பதில் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப ரேராக 1-2 பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு 28 வருஷம் அனுபவத்தில். சில பேர் சொல்லுவாங்க நாம் அப்படின்னா 2 பேர், நாங்கள்னா நிறைய பேர். அப்படியா? நல்லா யோசித்து பாருங்கள். இந்த ஸ்கூல் அசம்பிளியில் நாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோமே, 2 பேர் தான் இருக்குமா? நிறைய பேர் இருந்தாலும் சொல்கிறோம் இல்லையா? இன்னும் சில பேர் அதையும் தாண்டி நாம்னா ஒருத்தர், நாங்கள்னா நிறைய பேர் அப்படிம்பாங்க. நாம்னா ஒருத்தரா? எப்படிலாம் பதில் சொல்ல? 45 வயசு மனிதர் ஒருத்தர் சொன்ன பதில் இது. இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். அவன் மதுரைக்கு போனான், அவன் மதுரைக்கு போய்விட்டான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப கஷ்டம், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன். இன்னும் 2 க்வெஸ்சன் சொல்கிறேன். மாலாவிற்கு குழந்தை பிறந்திருக்கிறதா, மாலாவிற்கு குழந்தை பிறந்து விட்டதா? எல்லாமே நம்ம காமனாக பேசுகிற சென்டென்சஸ் தான் இல்லையா? இந்த வாக்கியங்கள் எல்லாமே

0: எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நமக்கு புரியாது. புரியாதுன்னா உங்களுக்கு புரியும், இது என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களால் சொல்ல முடியாது. இது எப்படின்னா சைக்கிள் படிக்கிறோம், பேலன்சிங் படிப்போம், பேலன்சிங்னா என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த புரிதலை நீங்கள் அடுத்தவருக்கு விளக்க முடியாது. அதை தான் சொல்ல வர. அது ஏன் எப்படி அப்படின்னா, தாய்மொழி எல்லாருமே அப்படி தான் படிப்பாங்க. இதுக்கு பேர் வந்து சிச்சுவேஷனல் கிராமர். ஒரு சிச்சுவேஷனில் இருந்து ஒன்று படிப்போம், அதே மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் நமக்கு அந்த தமிழ் வரும். இப்போ எப்படின்னா, சில சினிமாவில் ஒரு கார் வேகமாக போகும், ஆரம்பத்தில் அது உருண்டு விழும், அதில் ஒருத்தர் பைத்தியமாயிடுவார். அப்புறம் இதே மாதிரி கிளைமேக்ஸில் இதே மாதிரி ஒரு கார் ரேஸ் இருக்கும், கார் உருண்டு விழும், பைத்தியம் தெளிஞ்சிடும். இது மாதிரி தான் நம்ம தாய்மொழி படிக்கிறோம்.
1: நேர்களே, இந்த சிச்சுவேஷன் கிராமர் பற்றிய தொடர்ச்சியை நாளைக்கு ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. நேபாளி திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவா இசையில யுகபாரதி பாடல் எழுதியிருக்காங்க. சத்யன் ஸ்வேதா மோகன் பாடலை பாடியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:25.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:31 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். முதலாவதாக தக்காளி பாத்தீங்கன்னா 38 ரூபாயில இருக்கு, கத்திரிக்காய் 38 ரூபாயில இருக்கு, வெண்டைக்காய் 25, புடலங்காய் 20, சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 10 ரூபாய், அவரைக்காய் 60, கொத்தவரங்காய் 18, பாகற்காய் சிறியது 55, பெரியது 50 ரூபாயில இருக்கு, பச்சை மிளகாய் 25, முருங்கைக்காய் 30 ரூபாயில இருக்கு, பெரிய வெங்காயம் 62, சின்ன வெங்காயம் 78, காராமணி 25, கோவைக்காய் 45, தேங்காய் பெரியது 60 ரூபாயில இருக்கு, சிறியது 56 ரூபாயில இருக்கு, வாழைக்காய் 30 ரூபாயில இருக்கு, வாழைப்பூ 15 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 30 ரூபாய், கீரை வகைகளில் ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு இருக்கு, மல்லி இலை 35 ரூபாய், புதினா 60, கறிவேப்பிலை 40, வெள்ளரிக்காய் 10, இஞ்சி 170, மாங்காய் 80, நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 25, கேரட் 56, ரிங் பீன்ஸ் 90, சவுச்சோ 30, முட்டைகோஸ் 30, பீட்ரூட் 32, காலிஃபிளவர் 46, குடமிளகாய் 50, பஜ்ஜி மிளகாய் 50, வெள்ளை பூண்டு 270 ரூபாயில் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 130 ரூபாய், சோயாபீன்ஸ் 120, பச்சைப்பட்டாணி 180, சேம்பு 50, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 60, பனங்கிழங்கு 60. பழ வகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 100 ரூபாயில் இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரம்பழம் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கூடு 60, நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில இருக்கு, எலுமிச்சை 200 ரூபாய், ஆப்பிள் 200, அன்னாச்சி பழம் 70, மாதுளை 200, கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யாப்பழம் 60 ரூபாய், சப்போட்டா 50, பப்பாளி 40, நெல்லிக்காய் 55, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி 30 ரூபாய். இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக அலப்ராஜு, தேவன், ராணிலா ரெட்டி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. தாமரை அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:40 இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன தகவல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிறைய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்க்கலாம். கலிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, கடையம் துணை மின் நிலையங்களில் நாளைக்கு 9 தேதி வந்து மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்வான் துலுக்கப்பட்டி, செங்குளம், பாப்பாக்குடி, கபாலிப்பாறை, இடைக்கால், தாழையத்து, அதுக்கப்புறம் காசி தர்மம், முக்குடல், சிங்கம்பாறை, அம்பாசமுத்திரம், ஊர்காடு, வாகைக்குளம், இடைக்கால், மன்னார்கோவில், பிரம்மதேசம், பள்ளக்கால், அடைச்சாணி, அகஸ்தியர்பட்டி, மணிமுத்தாறு, ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, அதுக்கப்புறம் முளஞ்சி, மாஞ்சோலை, ஏர்மாள்புரம், கலிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், அரிகேசவநல்லூர், வெள்ளாங்குழி, ரங்கசமுத்திரம், காரக்குறிச்சி, இந்த பகுதிகளில் காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளில் காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதிகள் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, கடையம், பொட்டல்புதூர், திருமலையபுரம், ராவணசமுத்திரம், வள்ளியம்மாள்புரம், சிவநாடனூர், மாதாபுரம், மயிலப்பபுரம், மேட்டூர், கோவிந்தப்பேரி, இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்ற தகவல் சொல்லியிருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. கத்தி திரைப்படத்திற்காக விஷால் அவர்களும் அனிருத் அவர்களும் பாடியிருக்காங்க. அனிருத் இசையில யுக பாரதி அவர்கள் பாடலை

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் சரியாக காலை 7:46 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் வரணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையான அரும்பொருட்கள் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்துக்கு நீங்கள் வழங்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் தான் கேட்க போகிறோம். நமது மாவட்டத்தில் அரசு அருங்காட்சியம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சான்றுமிக்கமாகவும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் பண்பாட்டு அடையாளங்களையும் பாதுகாக்கும் முக்கிய அங்கமாக திகழ்ந்து வருது. நம்ம திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தை மேலும் மேம்படுத்தவும் அது மட்டும் இல்லாமல் வரும் தலைமுறையினர் வந்து நமது வரலாற்றை அறிந்து கொள்ளவும் ஒரு விஷயம் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அரிய வகை பழங்கால விஷயங்கள் பொருட்கள், அதாவது நாணயங்களாக இருக்கலாம், இல்லை சிலைகளாக இருக்கலாம், ஓலைச்சுவடிகளாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், இசைக்கருவிகள் இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற அரும்பொருட்கள், ரொம்ப பழைய பொருள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வழங்க விரும்பும் நபர்கள் வந்து நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு, நீங்க ரொம்ப இஷ்டப்பட்டு தானா முன் வந்து கொடுக்கலாம், இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி வெகுமதியும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டில் இந்த மாதிரி பழமையான அரும்பு பொருட்கள் இருக்கு, இல்லை நீங்க வச்சிருக்கிற தனியார் நிறுவனங்கள் அது இருக்கு அப்படின்னா நீங்களே முன் வந்து நம்மளோட திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்துக்கு நீங்க வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வீட்டில் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யார்கிட்டையும் இருந்தாலும் இந்த தகவலை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருங்க. இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. காக்க காக்க திரைப்படத்திற்காக டிப்பு, பப், ஷாலினி, டிம்மி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக காலை 7:47 ஆயிட்டு இருக்கு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:54 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை ஒரு சில பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம். பழையப்பேட்டை பொருட்காட்சி திடல் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்குது 10ஆம் தேதி அதாவது வியாழக்கிழமை. அதனால எந்தெந்த பகுதிகளில் கரண்ட் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி டவுன் மேலரத வீதி மேல் பகுதிகள், தெற்கு ரத வீதி தெற்கு பகுதிகள், வடக்கு ரத வீதி வடக்கு பகுதிகள், பழையப்பேட்டை, காந்தி நகர், திருப்பணி கரிசல் குளம், வாகைக்குளம், குன்னத்தூர், பேட்டை, தொழிற்பேட்டை, கோடீஸ்வரன் நகர், சாஸ்திரி நகர், தீன் நகர், திருமங்கை நகர், செந்தமிழ் நகர், பாட்டப்பத்து, அபிஷேகப்பட்டி, பொருட்காட்சி திடல், திருநெல்வேலி டவுன், SN ஹைரோட், பூம்புகார், ஸ்ரீபுரம், சிவந்தி ரோடு, சுந்தர தெரு, பாரதியார் தெரு, CN கிராமம், குறுக்குத்துறை, கருப்பன் துறை, டவுன் கீழரத வீதி மார்க்கெட் பகுதிகள், அப்புறம் AP மாட தெரு, சுவாமி சன்னதி தெரு, அம்மன் சன்னதி தெரு, மேல மாட வீதி, அதுக்கப்புறம் நயினார் குளம், சத்தியமூர்த்தி தெரு, நயினார் குளம் மார்க்கெட், வவுசி தெரு, வையாபுரி நகர், அதுக்கப்புறம் சிவன் கோவில், தெற்கு நகர், ராம் நகர் மற்றும் ஊர் உடையான் குடியிருப்பு பகுதிகள். இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் வியாழக்கிழமை காலையில 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போறோம். போடா போடி திரைப்படத்தில் பெனி ஜெயால் ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க. தரன்குமார் இசையில் நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க. வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சி அடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுமென்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா. வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பொதுநல வழக்கு அப்படிங்கிறத பற்றி, அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பில், பிஐஎல், பில் அதையும் சொல்லுவாங்க. அதாவது சாதாரண மனிதனும் நீதிமன்றம் போகலாம்ங்கிறது தான் இதோடைய வழக்கம். இந்த பொதுநல வழக்கு என்பது சமுதாயத்தில் பலரை பாதிக்கும் பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் ஒரு சிறப்பு வழக்கு நடைமுறையாகும். இதில் பேரே உங்களுக்கு பார்த்துக்கிட்டுங்க, பொதுநல வழக்கு. பொதுநலம், அந்த பொதுநலம் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான ஒரு இது. அதாவது பாதிக்கப்பட்ட நபர் மட்டுமே நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற வழக்கமான விதியை தளர்த்தி பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு சமூக ஆர்வலரும் அல்லது அமைப்பும் நீதிமன்றத்தை அணுகலாம். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதோடைய சரத்து 32 படி உச்ச நீதிமன்றத்திலும், பிரிவு 226 படி உயர்நீதிமன்றத்திலும் இந்த பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அதாவது இந்த சரத்து 32 என்பது நமக்கு விதிக்கப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை

0: அல்லது அமைப்பும் நீதிமன்றத்தை அணுகலாம். நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதோடைய சரத்து 32 படி உச்சநீதிமன்றத்திலும், பிரிவு 226 படி உயர்நீதிமன்றத்திலும் இந்த பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அதாவது இந்த சரத்து 32 என்பது நமக்கு விதிக்கப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுக்குள்ள அது வருது. அப்போ நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்திய அரசியலமைப்பு சாசனம் நமக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தை நாம் கதவை தட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இந்த பொதுநல வழக்கு எப்போது தொடரலாம், எப்படி தொடரலாம், எதுக்காக தொடரலாம் அப்படின்னு பார்த்தா, சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் நீராதாரம் அழித்தல். இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த நீராதாரம் வந்து அழிந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செயலை ஒருவங்க செய்தாங்க, ஒரு சமூகமே செய்கிறது அல்லது குறிப்பிட்ட சிலர் செய்கிறார்கள் அப்படிங்கும்போது அதை எதிர்த்து அரசு அல்லது பொது நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுறது, அரசாங்க நிலம் அல்லது பொதுமக்கள் பொது நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியது. அடுத்ததாக பார்த்தா இந்த கொத்தடிமை மற்றும் இந்த குழந்தை தொழிலாளர் முறை. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அதற்கு எதிராக நாம் அந்த வழக்கு தாக்கல் செய்யலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் மீறல் மற்றும் ஏழை எளியோருக்கு இழைக்கப்படும் இன்னல்கள். மனித உரிமைகள் மீறல் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏழை எளியோருக்கு இழைக்கப்படும் இன்னல்கள் அப்படிங்கிறதுலையும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு பார்த்து மனதால் கஷ்டப்பட்டு நாம் நீதிமன்றத்தின் கதவை தட்டி அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை பெற்றுத்தருவது தான் இந்த பொதுநல வழக்கு என்று சொல்வது. இந்த வழக்கை இந்தியாவில் உச்சநீதிமன்றத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்யலாம். இந்த வழக்கு தனிநபர் சுயலாபத்திற்கோ அல்லது பழிவாங்கு நோக்கத்திற்கோ இருக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித உரிமை மீறல், அரசு ஊழியர்களின் அலட்சியம், ஏழை எளிய மக்களின் உரிமைகள் போன்ற பொது பிரச்சனையாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் தொடர்பான புகைப்படங்கள், செய்தி குறிப்புகள், அரசுக்கு அனுப்பிய மனுக்கள் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட பதில்களை சேகரிக்க வேண்டும். வழக்கு தொடர்வதற்கு முன் அந்த சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ பிரச்சனை குறித்து மனு அனுப்ப வேண்டும். அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மட்டுமே பொதுநல வழக்கு தொடர முடியும். இந்த மனுவை எப்படி தயாரிப்பது என்றால், மனுவில் உங்களுடைய விவரம், எதிர் மனதார அரசு அரசு அதிகாரிகளுடைய விவரங்கள் மற்றும் பிரச்சனையின் உண்மைத்தன்மை தெளிவாக குறிப்பிட வேண்டும். இதற்கு முன்பு இதுபோன்று மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்பதற்கான ஒரு உறுதிமொழி பத்திரம், அதாவது அஃபிடேவிட் சொல்லுவோம், அதையும் இணைக்க வேண்டும். இதை எப்படி தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னால், உயர்நீதிமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 226 கீழ் மாநில உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். உச்சநீதிமன்றத்தில் வந்து பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். இதை வழக்கறிஞர் மூலமாக மட்டும்தான் தாக்கல் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொதுநலவாதி, சமூக ஆர்வலர், அவங்களே நேரடியாகவே இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். எளிய வழக்காக இருந்தால் தலைமை நீதிபதிக்கு கடிதம் அல்லது மின்னஞ்சல் அனுப்புவதன் மூலம் கூட உயர்நீதிமன்றம் அதை ஒரு பொதுநல வழக்காக ஏற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளது. பொதுநல வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்பு அந்த எது பிரச்சனை அப்படிங்கிறத பக்காவாக, அதாவது அதை தெளிவாக, இதனால் இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த பிரச்சனையால் இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள், அதாவது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறது, நீராதாரம் பாதிக்கப்படுறது, கந்து வட்டி பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த பொதுமக்களால் பொதுமக்கள் பாதிப்பு அடையக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே நாம் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் வழக்காடி ஜெயித்து கொடுக்க முடியும். ஆனால் இதில் பொதுநலம் மட்டுமே இருக்க வேண்டும், சுயநலம் இருத்தல் கூடாது. அதே மாதிரி பழிவாங்கும் செயலும் இதில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு நல்லதொரு தீர்வை உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ பொதுமக்களின் நலன் கருதி வழங்கும். நன்றி, வணக்கம்.
1: பொதுநல வழக்கு என்றால் என்ன, அதனை எப்படி தாக்கல் செய்வது என்ற விவரத்தை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி

மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: 6:15. வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.
1: சாத்வீக வினயத்தில் மூன்றாவதாக இடம்பெறுவது நடுக்கம். நடுக்கத்தின் இலக்கணம் குளுமை, அச்சம், மிக்க மகிழ்ச்சி, தொடுகை உணர்ச்சி, முதுமை, நோய் முதலியவற்றால் நடுக்கம் தோன்றும். நடுக்கத்தால் உறுப்புகளின் துடிப்பு போன்றவற்றால் அபிநயம் செய்ய வேண்டுமென்று நாட்டிய சாஸ்திரம் கூறுகிறது. நடுக்கத்தை தொடர்ந்து கண்ணீர். சாத்வீக அபிநயத்தில் கண்ணீருக்கு இலக்கணம் கூறும் பொழுது மிக்க மகிழ்ச்சி, புகை, மை தீட்டி கொள்ளுதல், கொட்டாவி விடுதல், அச்சம், வருத்தம், இமைக்காமல் பார்த்தல், குளிர் நோய் முதலியவற்றால் கண்ணீர் தோன்றும். நீர் நிறைந்த கண்கள், கண்களை துடைத்து கொள்ளுதல், கண்ணீர் துளிகள் சிந்துதல் என்பனவற்றால் கண்ணீரை அபிநயம் செய்ய வேண்டும் என்று நாட்டிய சாஸ்திரம் கூறுகிறது. சாத்வீக அபிநயத்தில் உள்ள நடுக்கமும் கண்ணீரும் மகாபாரதத்தில் அபிமன்யுவின் வதத்தில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அபிமன்யுவின் வதத்தில் முதலில் தெளிந்து எழுந்த துச்சாதன குமாரன் எழுவதற்கு முயல்கின்ற அபிமன்யுவின் தலையில் அடித்தான். போர் செய்த களைப்பால் அபிமன்யு உடம்பை உதறி வீர சொர்க்கத்தை அடைந்தான். அப்போது ஆதவனும் மேற்கடலில் சாய்ந்தான். அத்துடன் போர் ஓய்ந்தது. உற்றாரும் மற்றாரும் அபிமன்யுவை குறித்து அழுதார்கள். பூர்ணசந்திரன் பூமியில் விழுந்தது போல் அம்மாவீரன் விழுந்திருந்தான். துரோணர் முதலிய 6 மகாவீரர்கள் அறநெறியின்றி முன்னும் பின்னுமாக இருந்து இச்சிறுவனை கொன்றது கொடுமையிலும் கொடுமை. பீமசேனன் அபிமன்யுவின் வதத்தை கேட்டு இடி ஏறுண்ட நாகம் போல் நடுங்கினான். தனது பெரிய கரங்களால் தலையில் அடித்து கொண்டான். எல்லா கலைகளிலும் வல்லவனான நீ மாண்டனையே, அக்கலைகள் உன்பால் வந்து தானே அடுத்தன. நீ படிக்கின்ற காலத்திலேயே உனக்கு ஆயுள் அதிகம் இராது என்று நான் ஐயுற்றேன். என் செல்வமே, இனி உன்னை என்று காண்பேன், எங்கு காண்பேன் என்று புலம்பினான். தர்மரும் துயருற்று அழுகின்ற போது வியாச முனிவர் வந்தார். தர்மர் அவரை வணங்கி வழிபட்டார். வியாசர் ஆறுதல் கூறுவாராயினார். தொடர்ந்து சிந்திப்போம்.
0: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி. சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.

6:22. ஒரு காட்டில் ஒரு காக்கா ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அது எப்பவுமே நினச்சிட்டே இருக்குமா, என்னோடய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாகவே இல்லை, நம்ம அழகாகவே இல்லை அப்படின்னு அது யோசிச்சான். யோசிச்சுட்டு ஒரு அன்னப்பறவை ஒன்று அங்கே இருந்தது, அதுக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் கருப்பாக இருக்கேன், நீ ரொம்ப கலராக இருக்க, வெள்ளை வெள்ளையேனு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். நீ ரொம்ப அழகாக தூய்மையாக இருக்க, நீ தான் ரொம்ப அந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். உன்னை அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான், நீ சொல்கிறது தப்பு, முன்னாடி நான் அப்படி தான் நினப்பேன் உன்னை பார்த்து, ஆனால் அந்த ரெண்டு நிறங்கள் கொண்டு அந்த கிளியை பார்த்தபோது அந்த என்னை விட அதுதான் அழகு அப்படின்னு புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே நேராக காகம் கிளிக்கிட்ட போய் கேட்குது, ஏய் நீ ரெண்டு நிறங்கள் இருக்குது, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளிக்கிட்ட போய் கேட்குது காகம். அதுக்கு காகம் அதுக்கு கிளி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்ன சொல்கிறியே, மயிலை பார்த்துருக்கியா, மயிலுக்கு எவ்வளோ வண்ணங்கள் இருக்குது, அதோட ரெக்கைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, நீ அதுக்கிட்ட போய் கேளு, அதை பார்க்கும்போது தான் நினைப்பேன் நம்ம மயிலாக பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. உடனே இந்த காகமும் அப்படியே மிருகக்காட்சி சாலைக்கு போயிட்டு கூண்டில் இருந்த மயிலை பார்த்துச்சான். மயிலோட அழகை பார்க்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. சரியா, மக்கள் எல்லாரும் போனதுக்கப்புறம் மெதுவாக காத்திருந்து காகம் மயில்கிட்ட இப்படி கேட்டுச்சான், நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வருது, நீ தான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான பறவையா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ மயில் சொல்லிச்சான் பெருமூச்சு விட்டு, என் அழகுனால தான் இந்த கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கேன், உன்னை பாரு, உன்னை யாரும் கூண்டில் அடைக்கிறதே கிடையாது, நீ எங்கே வேணால் போகலாம், சுதந்திரமாக பறக்கலாம். சில நாட்களாக நான் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டே இருக்கேன், என்னன்னா நம்ம ஒரு காகமா பறந்திருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா சுதந்திரமா சுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்பதான் அந்த காகத்துக்கு தன்னோட மதிப்பே புரிஞ்சுதான். அதே மாதிரி தான் நம்ம நிறைய நினைப்போம், அவங்க அப்படி வாழ்கிறாங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி வாழ்கிறோம், நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது, உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது, அதை வச்சுட்டு எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க.

0: நண்பர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நேரம் 8:30. தொடர்வது
3: இன்றைய குறுஞ்செய்தி.
4: மந்திரியாரே, புதையல் இருக்கிறது, இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி நெடுநேரமாக தேடிக்கொண்டிருக்கிறோம். புதையல் கிடைப்பதற்கான அறிகுறி ஒன்றும் தென்படவில்லை.
3: நாம் வழி தவறி வந்து விட்டோமோ என்று தோன்றுகிறது.
4: புதையல் எடுப்பதற்காக உம்மை நம்பி வந்து திக்கு தெரியாமல் காட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறேனே. எனக்கு இதுவும் வேண்டும், இன்னும் வேண்டும், உண்மையெல்லாம்.
3: கோபம் கொள்ள வேண்டாம், மாற்று வழி இருக்கிறது.
5: ஜூனோவிடம் கேட்டால் புதையல் இருக்கும் இடத்திற்கே கொண்டு விட்டுவிடும்.
4: இதை முதலிலே சொல்லி தொலைத்திருக்கலாமே.
3: இப்போதுதான் நினைவுக்கு வந்தது மன்னா. நல்ல வேலை, கையோடு அற்புத விளக்கை எடுத்து வந்திருக்கிறேன். விளக்கை தேய்ப்போம். ஜூனோ

0: நமது ராஜகுரு இந்த வரைபடத்தில் ஒரு புதையல் இருப்பதாக கூறினார். அந்த இடத்திற்கு எங்களை கொண்டு செல்.
1: என்ன, இந்த பள்ளத்திற்குள் புதையல் இருக்கிறதா? ஐயோ, நான் இறங்க மாட்டேன், நான் இறங்கவே மாட்டேன் இந்த குழிக்குள்.
0: அம்மா, சற்று அந்த குழிக்குள்ளே எட்டி பாருங்கள்.
1: இங்கிருந்து எட்டி பார்த்தால் புதையல் தெரியுமா என்ன?
0: அம்மா, நான் எங்கே இருக்கிறேன்? ஐயோ, இந்த குழிக்குள் ஒரே இருட்டாக இருக்கிறதே.
1: நல்ல வேளை, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். மந்திரியாரே, உமக்கு என்ன என் மீது அவ்வளவு பாசம்? நான் விழுந்தால் என்னை காப்பாற்ற நீரும். அப்படி என்றால் இது பாசம் இல்லை, கூட்டு சதி. உம்மை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். முதலில் அந்த புதையலை தேடும். இப்படி கொடு சிவப்பு பை. பை நிறைய அரிசி.
0: அரிசி மன்னா, இது ஏதோ பாரம்பரிய அரிசி என்று நினைக்கிறேன்.
1: ஆனால் இது செவச்செவை என்று சிவப்பாக சிறிய மணிகளாக இருக்கிறதே. ஆஹா, இவ்வளவு அருமையான பயன்கள் இருக்கிறதா இந்த அரிசியில்? கேட்டாலே சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் பெயர் தான் சற்று கரடு முரடாக இருக்கிறது, ரத்தசாலி. ஆச்சரியமாக இருக்கிறதே.
0: அது மட்டுமல்ல மன்னா, அரிசி ரகத்தில் மிக பழமையான ஒன்று இது. ஆயுர்வேதத்தில் இந்த அரிசி பற்றி ரத்தசாலி என்ற பெயரில் தனி அத்தியாயமே இருக்கிறதென்றால் அதன் மகத்துவம் எப்படி என்று பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: மந்திரியாரே, உண்மையிலே ரத்தசாலி அரிசி ஒரு புதையல் தான். ஆமாம், இது நமது தமிழ்நாட்டில் கிடைக்கிறதா? ரத்தசாலி அரிசி. மந்திரியாரே, இந்த புதையலை அரண்மனைக்கு எடுத்து செல்வோம். முதலில் இதை கஞ்சி வைத்து சாப்பிட்டு இந்த மழைக்காலத்திற்கு தாக்கு பிடிக்க வேண்டும்.
0: மன்னா, புதையலை கண்டுபிடித்ததில் எனக்கும் பங்குண்டு, எனக்கும் ஒரு பங்கு வேண்டும்.
1: ஆளாய் பறக்காதீர் மந்திரியாரே, உமக்கும் ஒரு பங்கு உண்டு. ஜூனோ, முதலில் எங்களை அரண்மனைக்கு கொண்டு செல், பிறகு புதையலை பங்கிட்டுக் கொள்ளலாம்.
2: இன்றைய குறுஞ்செய்தி எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

40 நிமிடம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியில் ஒலிக்க கூடிய பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல் தேவாய்சையில் பாடல் இதோ.

0: நேரம் 8:45 நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் வாலி திரைப்படத்தில் இருந்து வைரமுத்து வரிகளுக்கு. ஹரிஹரன், அஜித்குமார், ஃபெபி மணி அவங்களோட குரல்ல தேவாயிசையில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.
1: December 7, 1903.
2: January 1st, 1920.

0: நாள் அவன் ஆட்டோக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: நேரம் 8:50. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
1: மெகாஹெர்ட்ஸோடு.
2: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
3: ஒரு மன்னன் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போனான். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். அவர் முன்னாடி போய் நின்னான். சுவாமி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா. அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே, நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும். உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சால் மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார். அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசில் வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில் விழுந்து வணங்கினான். 100 பொற்காசுகளை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பினான். அமைச்சர் இதை கவனித்தார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளோ ஏமாளியாக இருக்கிறாரே, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரே அப்படின்னு இவர் நினச்சார். அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கல. ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா, காட்டில் முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லில் கல்வெட்டாக செதுக்கினான். தன்னுடைய அறையில் எல்லோரும் கண்ணிலையும் படும்படியாக அதை பதிய வச்சுட்டான். அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லோரும் பார்க்குறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்போவும் அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சிக்கவே முடியலையே, இதை போய் கல்லில் செதுக்கி வைக்கணுமா, அப்பேற்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் வந்து சேர்ந்தார். மன்னரை சோதித்து பார்த்தார். கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமாக ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடினார். மருந்தோடு திரும்பி அவர் வந்த சமயத்தில் மன்னர் ஒரு கட்டிலில் கண்மூடி படுத்திருக்கிறார். பக்கத்தில் யாரும் இல்லை. வைத்தியர் வந்தார். ஒரு சின்ன கோப்பையில் கொஞ்சம் மருந்தை ஊற்றினார். அப்படியே அங்கே சுற்றி முற்றி பார்த்தார். ஏதோ ஒரு பொடியை வந்து அதில் கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் திரும்பி போனார். கையில் இருந்த மருந்தை அப்படியே கீழே கொட்டிவிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்தை ஊற்றிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டார். இவர் எழுந்திருச்சார். அப்புறம் இவர் சொன்னார், மன்னர், வைத்தியரே, நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டி விட்டு வேற கொண்டுக்கிட்டு வர்றீங்க, என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினார். வைத்தியர் மிரண்டு போயிட்டார். அப்படியே பொத்துன்னு மன்னருடைய காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படைத்தளபதி உங்களை கொல்றதுக்காக சதி பண்ணார். விஷங்கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார். வெகுமதி நிறைய தர்றேன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். அவர் கொடுத்த விஷப்பொடியை மருந்தில் கலந்தேன். எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்தப்போ எதிரில் நீங்கள் வச்சுருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணில் பட்டுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பற்றி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம். யோசனை பண்ணினேன், என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேறு நல்ல மருந்தாக ஊற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்போ அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பார்த்தீங்களா, இந்த புத்திமதியை அன்னைக்கு

0: நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்க, இன்றைக்கி அதுதான் என் உயிரை காப்பாற்றியிருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலையை குனிஞ்சிக்கிட்டாராம். அதனால் பெரியவர்கள் நமக்கு சொல்கிற புத்திமதி சாதாரணமாக தான் தெரியும், அதுக்காக நாம் வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட போனான், ஒரு 1000 ரூபாயை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னுட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் வீணாக போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன், இந்த காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து போனான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:56.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளைஞர்களுக்கு சவால் எது, வேலை வாய்ப்பா இல்லை மன அழுத்தமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில். தொடர்ந்து நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. ஒரு காலத்துலலாம் இளைஞர்களோட கனவு அப்படின்னாலே நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி படித்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கவலை ஒரு பக்கம், வேலை கிடைச்சதுக்கப்புறம் அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தம் இன்னொரு பக்கம். இதுவும் தாண்டி சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து தன்னோட வாழ்க்கையை ஒப்பிடக்கூடிய மனநிலை இன்னொரு பக்கம் இருக்குது. குடும்பத்தோட எதிர்பார்ப்பு, எதிர்காலம் குறித்த பயம், இப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்க்கை போராட்டம் வேலைவாய்ப்பை தாண்டி மனசுக்குள்ளேயும் தொடருது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாழ்க்கையை உண்மையில் சவாலாக மாற்றுறது எது அப்படின்னு பேச போகிறீங்க. வாய்ப்பில்லாத வேலைவாய்ப்பாக இல்லை, வாய்ப்புகள் இருந்தாலும் நிம்மதியாக வாழ விடாத மன அழுத்தமாக அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கீங்க. அதாவது இன்னும் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இளைஞர்களுக்கு சவால் எது? வேலைவாய்ப்பாக மன அழுத்தமாக. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 04-22-256-1133 மற்றும் ஒரு எண் 04-22-256-1133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?

0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து ஐயா?
1: அம்மா சத்தியமங்கலம் பத்தம்பலத்துல இருந்து கோயில பள்ளி சாமி
0: பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்கம்மா, நீங்க எல்லாம் எப்படி?
0: நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
1: அம்மா பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல மன அழுத்தம் அதிகமா இருக்குங்கம்மா. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாதனால ஒரு மன அழுத்தங்கம்மா. தான் தந்தை தாயார் செய்யக்கூடிய வேலையில உடனிருந்து வேலை செய்யறதுல கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்யறாங்க. அதனால ஒரு சில மாணவர்கள் என்ன பண்றாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை செய்யலாம்னு சொல்லி மன தைரியத்தோட செய்வாங்க. கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடலாம் அப்படின்னு. ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் மன அழுத்தமே வருது. ஆனா அவங்க இதனால மன அழுத்தம் வர்றதில்ல, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலங்கிற ஒரு அர்த்தத்துல மன அழுத்தம் வருது.
0: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில கலந்து.
1: நன்றிங்கம்மா,
0: நன்றி. யாருமே அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது? அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில படுத்ததை ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சமுத்திரம் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: அழுத்தமே வருது. ஆனா அவங்க இதனால மன அழுத்தம் வர்றதில்ல, படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலங்கிற ஒரு அர்த்தத்துல மன அழுத்தம் வருது.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்து
0: நன்றிங்கம்மா.
1: நன்றி யாருமே. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிறது அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில் படுத்ததை ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சமுத்திரம் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:12 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சவால் எது? வேலை வாய்ப்பா, மன அழுத்தமா அப்படின்னு கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிறது?
2: வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
2: என்னதான் நம்ம வந்து சவாலில் வந்து அவங்க வெற்றி பெற்று அவங்க வந்து வேலை கிடைச்சா கூட மன அழுத்தத்தோட தான் இருக்காங்க. அவங்க
1: மன அழுத்தத்தோட தான் இருக்காங்க இருக்காங்கன்னு.
2: ஆமா, மன அழுத்தம் நிறைய இருக்கு, குடும்பத்துல பல பிரச்சனைகள், அதே மாதிரி வெளியில, அப்புறம் வந்து இந்த வேலையை எப்படி தக்க வச்சுக்கிறது, எப்படி நம்ம பாதுகாக்கிறது, இதுல வந்து வெளியில போனா அங்க ஆபீஸ்க்கு போன வேலையாடு வேலை பார்க்குற இடத்துக்கு போனாலும் அங்கேயும் மன அழுத்தம் தான், வீட்லயும் மன அழுத்தம் தான். ஏன்னா இப்படி, ஆனா அவங்க நினைச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கலனா அது ஒரு மன அழுத்தம். நம்ம படிச்சது ஒண்ணு, நம்ம வேலை பார்க்கறது ஒன்னா இருக்கேன்னா அது வேற மனசுல ஒரு குறையாவே இருக்கும் எல்லா இளைஞர்களுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க. ஆனா அதிகமா இருக்கிறது வந்து சவாலை விட மன அழுத்தம் தான் அதிகமா இருக்குங்கிறது என்னோட கருத்து.
1: அருமை அருமை, வேலை வாய்ப்பு கூட கிடைக்குது ஆனா அதுக்கப்புறமும் அவங்க மன அழுத்தமா தான் இருக்காங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து நலமா
1: இருக்கிறோம். சொல்லுங்க.
3: அது ஜோனா அவர்கள் நேர்வு சார்பாக.
1: நன்றி நன்றி.
3: அது வேலை வாய்ப்பும் கிடைக்கணும், மன அழுத்தம் இல்லாம இருக்கணுமா? சில மக்களுக்கு யாருக்கும் எப்பவுமே, இப்ப நானும் எனக்கு வயது 67-50 வருஷத்துக்கு முன்னாலையும் இதே வேலை வாய்ப்பு இல்லை, இதே மன அழுத்தம் இருக்கதான் செஞ்சது. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் விகிதாச்சாரம் அதிகம், நிறைய பேர் அதிகம். அப்ப வந்து சில ஆயிரங்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தாங்கன்னா சில லட்சங்கள் வேலை வாய்ப்பு இல்லாம மன அழுத்தத்துல இருக்காங்க. வேலை கிடைச்சும் மன அழுத்தம் இல்லாம இருந்தது அந்த காலத்திலயும் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. அந்த காலத்திலயும் பதவி உயர்வு கிடைக்கல, நினைச்ச இடத்துல வேலை இல்ல, நான் நினைச்ச படிப்புல வேலை இல்லன்னு 50 வருஷத்துக்கு
1: முன்னாடியாவது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட மனசுல கஷ்டத்தை சொல்லவாவது செய்வாங்களா? இப்ப சொல்ல கூட மாட்டேன்றாங்கல்ல.
3: இப்ப வந்து கொஞ்சம் மனித நேயம் குறைஞ்சிருக்குமா? மனித நேயம் இப்ப கட்டாயம் குறையதான் செஞ்சிருக்கு. ஏன்னா மனிதர்களை மனிதர்கள் வந்து அந்த அளவுக்கு கண்டுகிடாம அந்த செல்லிட அந்த கைபேசி பயன்பாடு வந்த பிறகு அவங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குறதுல வந்து அந்த கைபேசியில இருக்கனால மனிதர்களை வீட்டிலயே ஒருத்தரோட ஒருத்தர் அதிகம் பேசாம கைபேசியில தானே பேசிட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. அதனால மன அழுத்தம், வேலை வாய்ப்பு கிடைச்சும் மன அழுத்தம் இருக்கதான் செய்யுது, கிடைக்காமலும் மன அழுத்தம் இருக்கதான் செய்யுது என்னுடைய கருத்து.
1: ஆக மன அழுத்தம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க?

0: அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரம சிவானந்தம் நலம் நலமறிஞர்.
1: சூப்பரா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கலாம். அதாவது இந்த கால இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கு. படிச்சிருந்தாங்க, என் வீட்டிலே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த மன அழுத்தம் வந்து, மன அழுத்தம் வந்து பொதுவான ஒரு விஷயம், அவங்களுக்கு மட்டும் அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அந்த வேலை வாய்ப்பு தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சவாலா இருக்கு. வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, அதே மாதிரி அவங்க நினைச்ச வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, சேலரியும் அது வந்து ரொம்ப அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அந்த கிடைச்ச வேலை கிடைக்காம ஏதாவது ஒரு வேலை போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதுல மன அழுத்தம் வருது. அதுவும் பெற்றோர்கள் அவங்களுக்கும் மன அழுத்தம் மொத்தத்துல இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்புங்கிறது ஒரு குதிரை கும்பா இருக்கும்.
1: கண்டிப்பா. நன்றி நன்றி நீங்கள்.
0: நன்றிமா நன்றி மதி.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து சிநேகன் வரிகளுக்கு பரத்வாஜ் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.
2: ஒரு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கு தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 9:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய இளைஞர்களுக்கு சவால் எது, வேலை வாய்ப்பா, மன அழுத்தமா அப்படின்னா கேட்டுக்கோ நிகழ்ச்சியை. வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில்
1: இருக்கிறீங்களா?
2: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கிறமா. இந்த இளைஞர்களுக்கு சவால் வேலை வாய்ப்பா மன அழுத்தமானு கேட்டுக்கிறீங்க. உண்மையிலேயே வேலை வாய்ப்பு இல்லாததுனால மன அழுத்தம் இருக்குமா, அதாவது ஒரு ஒரு இது இல்லங்கிறதுனால தான் மன அழுத்தம் இருக்கு. அந்த மன அழுத்தத்தை குறைக்கணுமான ஏதாவது கிடைச்ச வேலையை செய்யணும், நினைச்ச வேலை கிடைக்கலன்னா கிடைச்ச வேலையை செய்து அந்த மன அழுத்தத்தை குறைச்சாச்சு முடியுமானா? இந்த இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவங்களுக்கு போக மாட்டாங்க. மன அழுத்தமே தேவையில்லை. நம்ம நினைச்ச வேலை கிடைக்கலன்னு கிடைச்ச வேலையை சிறப்பா செய்தாச்சு முடியுமானா? பேரும் புகழும் பெறலாங்கிறதா என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்து நன்றியமா நன்றி.
1: கிடைக்கிற வேலையை செஞ்சா போதும் மன நிறைவோட அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். யார் எங்க இருந்து ஐயா?
3: தூரங்கலந்து முத்தாசர் பஜனை குமரி மாவட்டம். கேக்குறதா?
1: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
3: சரி சரி சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள். வேலை வாய்ப்பு மன அழுத்தம் உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டம் தான் உண்மையில. அதாவது வேலையை தேடி போறது, வேலையை சேர்ந்ததுக்கு அப்புறம் பின்னால உண்மையிலே சில வேலை சரிவர செய்ய முடியாமல் இருக்கும்போது மன அழுத்தம் கண்டிப்பா வரதான் செய்யும். அந்த மன அழுத்தம் வராமல் நாம மும்பாஜாரணும். அதாவது சில இடங்கள்ல சில பேர்ல பார்க்கும்போது சில விஷயங்களை விட்டு கொடுத்துதான் போனோம். அப்ப வந்து அது மன அழுத்தம் நிச்சயமா வராது. மன அழுத்தம் வராமல் இருந்தால் இந்த வேலை நல்லபடியா முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துறை பெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அடுத்த நீர் வணக்கம். யார் எங்க இருந்து?
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: பாலங்கட்டையில இருந்து காமராஜ்.
1: நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்க, நீங்க
1: நலமா இருக்கிறோம். சொல்லுங்க.
4: இந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பா மன அழுத்தம்னு கேட்டீங்க.
1: ஆமா,
4: மன அழுத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு. சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு கேட்கிற பொருள் எல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கிடைக்காத எல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் சலுகைகளும் செய்யறாங்க. அப்பவுமே அவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தி ஆயிருது. எது ஒண்ணு கிடைக்கலனாலும் உடனே மன அழுத்தம் ஜாஸ்தி
1: ஆயிருது.
4: அந்த மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான். தான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய விளைவு. அதனால பிள்ளைகள் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசு இல்ல. அதனால பல கஷ்டங்களை அழுவிக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து.
1: நன்றி நன்றி நன்றி. அருமையா சொன்னாங்க. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வானத்தை போல திரைப்படத்திலிருந்து விஜய் வரிகளுக்கு பாடல் ஏதோ.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில இன்றைய இளைஞர்களுக்கு சவாலாக இருக்கிறது எது? வேலை வாய்ப்பா, மன அழுத்தமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், நெல்லையில இருந்து சங்கமா.

0: சன்னம்மா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா
0: நலமா
1: இருக்கீங்களா?
0: இருக்கிறோம், சொல்லுங்க.
1: அதாவது இப்ப கால இளைஞர்கள் எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாது. கிடைச்ச வேலைய நல்லபடியா செய்யறாங்க, நிறைய சம்பளமும் கை நிறைய வாங்குறாங்க. ஆனா வேலை நிறையத்தான் பாக்குறாங்க, அதுக்கும் சம்பளம் போட்டு கொடுக்கறாங்க. ஆனா அன்னன்னைக்கு வாழ்ந்து அதுகளை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க.
0: என்ஜாய் பண்ணிக்கிறாங்க,
1: என்ஜி கலாச்சாரம்ங்கிறாங்களே அத மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறது இல்ல, யார பத்தியும் கவலைப்படுறது
0: இல்ல.
1: ஆனா நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. மன அழுத்தம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு சிலர் வேணா அப்படி இருப்பாங்களா இருக்கும். இப்ப உள்ள இளைஞர்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அட்லீஸ்ட் டெம்பரரி வேலைக்காவது போய் சம்பாத்தியம் பண்ணி அதுல நாம வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழணும்னு தான் எல்லா இளைஞர்களும்
0: நினைச்சாங்க.
1: வாழ்க்கை வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கணும். இன்னைக்கு கிடைக்கிறது சந்தோஷம், நாளைக்கு பாடு நாளைக்கு அப்படின்னு அவங்க சமாளிச்சுட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு மன அழுத்தம் எல்லாம் ரொம்ப வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
0: அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி நன்றி. நீ என்னம்மா கேள்வி கேட்க, வேலை வாய்ப்பை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை, மன அழுத்தத்தை பற்றியும் கவலை இல்லை, அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நீங்கள் வணக்கம், யார் எங்கேருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
2: தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்மேல். உங்களுக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கம்மா, இருபாளர் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக படித்தாதாங்க. ஆனா படித்த உடனேவும் அரசு வேலைக்குத்தான் போகணும் நினைக்கிறாங்களோ இல்லையா, இந்த தனியார் பக்கம் செலவு வச்சு கூட படிச்சுடுறேன். வேலையெல்லாம் குட்டி கிடக்குதுமாது, கடை கடைக்கு பாருங்க. இப்போ ஒண்ணுமில்ல, நம்ம டவுனுக்குள்ளே பாருங்க, வேலைக்கு ஆள் தேவைன்னு இல்லாம எல்லா கடையும் போட்டுருக்காங்க. ஆனா வேலை செய்ய உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ற வறட்டு கௌரவமா அந்த இது பண்ணுறா, படித்த படிப்புக்கு இந்த வேலையை பாக்குறதா அப்படின்னு அந்த வறட்ட கௌரவத்தினால மன அழுத்தம் வந்துருந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தனியார் வேலை பார்த்து அப்படியே படிச்சுட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா அது கௌரவம் அரசு வேலைக்கு போயிடலாம். அந்த முயற்சியை இருபாலரும் எடுக்கிறது இல்லைங்கிறதாம என்னுடைய.
0: அருமை அருமை அருமை, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு அருமையா பேசினாங்க. நிகழ்ச்சியில அடுத்து நீங்க சொல்றாங்க. வணக்கம் வணக்கம். அவங்களோட இணைப்பு வந்து கட் ஆயிருச்சு. அடுத்த நேயர் லைன்ல வரல. வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சோனா மேடம், ஒரு காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். உலகிரட்டி ரவிக்குமுதா மேடம்.
0: நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கும், சொல்லுங்க
3: மேடம். சவாலை சந்திக்கும் போது நம்ம பெற்றோர்கள் பின்னாடி இருக்கணும் மேடம். மன அழுத்தத்துக்கு அவங்களை கொண்டு போய், என் பையன் ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்காங்க, ஆனா படிச்ச வேலைக்கு கிடைக்கல. என்னோட தொழில் இந்த லீவில் வரும்போதெல்லாம் அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தொழில போடுறாங்க. ரெண்டு பேரும், ஒருத்தன் ஆட்டோ டிரைவரா இருக்கான், ஒருத்தன் ஒரு தொழில போயிட்டு இருக்கான். அவங்க வேலை கிடைக்கலன்னு அவங்க மருத்துவ நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும். ஏதாவது சின்ன தொழிலுக்கு உதவி கேட்டாங்கன்னா நம்ம பெற்றோர்கள் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம கஷ்டம் பிள்ளைகளை துணிக்க விட மன அழுத்தம் கொண்டு போக கூடாது. நம்மளால முடிஞ்சாவது பிள்ளைகள் முயற்சி எடுத்து பிள்ளைகள் ரெக்கம் முடிச்சு போயிட்டு தான் இருக்கு மேடம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: அருமை அருமை, நிகழ்ச்சி கலந்துட்டு நன்றி. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வெயில் திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் வரிகளுக்கு

0: நாற்பது நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எது சவாலா இருக்கு? வேலை வாய்ப்பா, மன அழுத்தமா அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சி அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம் வீரர்கள், நலமா இருக்கலாம்.
0: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கமா. அதான் மன அழுத்தம் கொடுக்குது பெட்ரோல் தான்மா. இப்ப என்னோட பையனை நான் சொல்லுவேன், அவனோட பத்து பன்னெண்டு படிச்ச பையன்கள்லாம் யாருமே படிக்கல, இவன் வந்து நல்லா ஒழுங்கா படிக்கான், நல்லா படிச்சு இன்னைக்கு காலேஜ் லெவல்ல போய் விளையாட்டு துறையில நல்ல எல்லா விளையாட்டிலும் முன்னுரிமை பெற்றிருக்காமா. இந்த பெற்றோர்கள் தான் மன அழுத்தம் கொடுக்காங்க. கூட்டணி சேர்றாங்கன்னா அந்த அந்த மாணவர்களே ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வாய்ப்புக்கு போடா, அவங்களோட சேருறாங்கள கண்காணிக்கணுமா? அப்போ அந்த கண்காணிப்பு இல்லாம பெற்றோர்கள் விட்டுருந்தாங்கனாலதான் சில மாணவர்கள் நேற்று கூட எங்கேயோ மாணவர்கள் போய் பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பாருங்க, பேப்பர்ல படித்தான். அதனால மன அழுத்தத்தோட இருக்காங்கன்னா அது பெற்றோர்கள் கவனிக்குமா? காமராஜ் ஐயா சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து எல்லாரும் மாணவர்களும் வாங்கி கொடுத்து அவங்க இது பண்ணிட்டு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு முகாம்லாம் மாவட்டம் வரையும் நடக்கத்தான் செய்யுது. தனியார் வேலைவாய்ப்பு அதுல போய் கலந்து கொள்ள மாட்டாங்களா? இப்ப சொந்தக்காரங்க தான் சொல்லுதான், அதெல்லாம் கலந்துக்கவே மாட்டாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்களை நல்லா இது பண்ணாங்க.

0: மன அழுத்தம் குறையும். வாய்ப்பு கண்டிப்பா.
1: நன்றி. அருமை அருமை. பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க.
2: இனிய நற்காலை வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
1: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசினதுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமா? நலமா இருக்கிறோம்
2: மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம்.
2: ரொம்ப மகிழ்ச்சி மேம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கல்வி சாரி அந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேம் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கறத கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்குது, நோ டவுட் அபவுட் இட் மேம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறதையும் தாண்டி மன அழுத்தம் அப்படிங்கறத மேம் அதிகரிச்சிருக்குது. குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா, வேலையை எப்படி தக்க வச்சுக்கிறது, இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கறது ஒரு மன அழுத்தம். எல்லாவற்றிலும் மேலாக சில சமயங்கள் சுத்தி இருக்கிறவங்க என்ன இவ்வளவுதான் சம்பாதிக்கிறியா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்குரிய அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்காது. அந்த குவாலிட்டி டைம் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் பண்ண முடியாது. இது மாதிரி வெவ்வேறு சமயங்கள்ல இந்த மன அழுத்தம் அப்படிங்கறது அதிகரிக்குது மேம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சா கூட அந்த ரெஸ்ட் எடுப்பதற்கு கூட இளைஞர்களுக்கு டைம் அப்படிங்கறது இல்ல. ஏன்னா நிறைய மாடர்ன் டூல்ஸ் வருது, அந்த விஷயத்த கத்துக்கணும், எப்பொழுதுமே மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அவங்களை தங்களை உட்படுத்தி கொள்ளணும். ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறோம் மேம், அதற்குரிய பிரீத்திங் ஸ்பேஸ் இருந்து அதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கிறது இல்ல மேம். அதற்கு பதிலாக இன்னொரு ஒரு அப்டேஷன் அப்படிங்கறது வருது. அப்போ எங்கேந்து அவங்களுக்கு மன நிறைவு, மன சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும்? இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது வேலை வாய்ப்பு நிச்சயம் அரசாங்கம் கொடுக்கறாங்க, அது வரவேற்கிறேன். ஆனா அதையும் தாண்டி மன அழுத்தம் அப்படிங்கறது அதிகமா இருக்கு மேம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். யார் எங்கிறது?
3: இனிய நற்காலை வணக்கங்கள். நலம் நலமதியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஹலோ.
1: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நன்னா இருக்கிறோம். நீங்க பேசுறது சன்னமா கேக்குறது. அப்புறமா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு உத்தியோகங்கிறது கொஞ்சம் பிரச்சனை இல்லாதான் இருக்குது. எனக்கு உத்தியோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னால ஒரு காலகட்டத்துல அறிக்கை போயிருந்தது, இப்ப ஓரளவு கிடைச்சிட்டுதான் இருக்குது. ஆனா பிள்ளைங்க அந்த ஒர்க் பண்ற ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபீல்டுல அவங்க ஒர்க் பண்ற சீன் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்களோட பெயரோ அவங்களுடைய சுயநினைவோ அவங்களுக்குள்ள சுற்றுச்சூழலோ அவங்க மறந்து போய் தான் அந்த வேலையில இருக்கிறாங்க. இருந்து வேலை முடிஞ்சு அப்புறம் வீட்லயோ அப்புறம் ரிலாக்ஸா எடுக்கிறச்சே வந்து அவங்க ரொம்ப நேரம் கழிஞ்சுதான் தன்னைத்தானே உணர தோணுது. ஓஹோ, என்னுடைய பெயர் இது, நான் இந்த ஒர்க் பண்றேங்கிற அந்த எண்ணத்துல உள்ள சூழ்நிலையில நிறைய இளைஞர்கள் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து வேலை வந்து பிரச்சனை இல்லை, மன அழுத்தம் தான் அவங்களை. அதாவது அப்போ அந்த டைம்ல வந்து நாம சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க, அப்பா கூப்பிடுவாங்க, அண்ணன் தம்பி கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கூட கொஞ்சம் வந்து அந்த பரவலான எண்ணங்கள் போறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:49 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சவால் எது, வேலை வாய்ப்பா, மன அழுத்தமா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: மஞ்சள் காயில இருந்து சிங்காரவல்
0: பேசுறேன்.
1: நலமா இருக்கும்.
0: நாங்க நலமா இருக்கோம். நாங்க நலமா இருக்கோம். சொல்லுங்க.
1: மன அழுத்தம் இரண்டு கால இளைஞர்களுக்கு வருதுன்னா, அவங்க தன் உழைப்பு இருக்கு, அதுல வந்து நம்ம சொல்லுவாங்க மன அழுத்தமா என்னன்னு. அவங்க இன்னைக்கு அந்த காலத்து கட்டத்துல நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது, இளைஞர்களா இருக்கும் போது பட்ட கஷ்டம் எல்லாம் இப்ப அவங்களுக்கு கிடையாது. என் பேரெல்லாம் வந்தாச்சுன்னா 100 ரூபா நோட்டு இங்க விளையாடுற அப்படி விளையாடுற அளவுக்கு ஆகி போகுது. வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க இஷ்டம் தானம்மா, ஒண்ணு பேச ஆகல. அதனால அவங்களுக்கு மன அழுத்தம் சொல்றதுக்கு வழியே கிடையாது. அவங்க இன்னைக்கு இன்றைய பொழுது

0: எப்படி இருக்கோ அதே போலது நாளைக்கு வருமா வருமாங்கிறதெல்லாம் சின்ன கிடையாது. எப்பவும் நம்ம ஜாலியா வைக்கணும், சாப்பிடணும், ஜாலியா சுத்தணும், நண்பர்களோட விளையாடணும், இப்படியே எண்ணத்துல இருக்கு. அவங்க மன அழுத்தம் படுறதுக்கு வழியே இல்லாம வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சி அடுத்த அன்புள்ளம் யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சி நினைச்சிருக்கீங்க யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி மனமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கோங்கம்மா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அதாவது இளைஞர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப அவங்களுக்கு குறைவு, அவங்க எதிர்பார்க்கற வேலை கிடைக்கல அப்படின்னு
1: நினைக்கிறாங்க.
2: அதனால மன அழுத்தம் ஏற்பட்டுருது அவங்களுக்கு. மன அழுத்தம் மட்டுமல்ல தீய பழக்கங்களுக்கும் அடிமையாயிடுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க எதிர்பார்க்கிற வேலை தான். ஆனா எதிர்பார்க்கிற வேலையே கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லையா இந்த உலகத்துல? நிச்சயம் இல்ல. அதனால வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. படித்தவங்களுக்கு பூராமே ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு. அதை அவங்க தேர்ந்து எடுத்துக்கிறணும். அப்துல் கலாம் கூட சொல்லுவாரு, ஒரே திறமைகள் இல்லாம இருக்கலாம் மாணவர்களுக்கெல்லாம், ஆனா வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு, அதை பயன்படுத்த தெரிஞ்சவங்கதான் எதையுமே நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்லுவாரு. அது மாதிரி பிள்ளைங்க வந்து இப்போ படிச்சு முடிச்சுட்டோம் அதுக்கு தகுந்த வேலை இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப பெற்றோர்களுக்கு கூட உதவியா இருக்கலாம், படிச்சு ஒரு முடிச்சு பெற்றோர்களுக்கு ஒரு விவசாயத்துக்குள்ளேயோ அல்லது அவங்க பாக்குற பெற்றோர்கள் பாக்குற தொழிலையோ தான் செய்யும் போது, படித்தவங்க செய்யும் போது அது ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்கும். விவசாயத்திலயோ மற்ற வேலைகள்லயோ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஏற்படுத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்
1: அப்படின்னு சொல்றீங்க. நன்றிமா, நன்றி. நிறைவான நேயர் யாரு இங்க இருந்து? வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு, அதனால் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு இளைஞனோட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு பாதை. மன அழுத்தம் அப்படிங்கிறது அந்த பாதையில் அவனை தடுமாற செய்யக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை இல்லாத நிலைமை ஒரு மனுஷன் கண்டிப்பாக கவலைப்படுத்தும், ஆனால் மனசை இழந்துட்டா கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய சவால் தான். மன அழுத்தம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்னால் முடியாது அப்படின்னு முடங்கி மட்டும் போகாமல் எப்படி முடியும் அப்படின்னு சிந்திக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா, அந்த மனசு அவங்களோட மிகப்பெரிய பலமாக இருக்கும். வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திறனும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனதிடமும் இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட வேலை தேடுபவனாக மட்டும் இல்லைங்க, நாளைய வாய்ப்புகளை உருவாக்குறவங்களாகவும் மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, இந்தியன் திரைப்படத்தில் இருந்து.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 10:02 மனம் விரும்புது நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் 11:02 மணித்து நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி குதுப்பினார் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சீரான வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்

சிங் கூறியுள்ளார். செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு இரண்டாம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வரிசநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561133, அப்படி இல்லைனா 2561132. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேரில் இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்துசாரா. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், என்ன பாடல் அப்படின்னு கேட்டறலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யாரங்க வந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கும் அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ 102.6 உற்சாகமான காலை வணக்கம். கணேசன் என்ற புருஷோத்தமன் மேடம்.
1: ஓகே, உற்சாகமான காலை வணக்கம் உங்களுக்கும். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவா திரைப்படத்தில் மாயா
1: இன்று உலக எழுத்தறிவு தினம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அறியாமை அப்படின்ற ஒரு விஷயம் போகணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான உன்னத ஆயுதம் வந்து இந்த கல்வி தான். உலக மக்கள் அனைவருக்கும் எழுதவும் படிக்கவும் தெரியணும், அந்த தெரியாத நிலை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8 எழுத்தறிவு தினமாக வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த எழுத்தறிவு அப்படிங்கிறது சும்மா எழுதி படித்து அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு மனிதனின் சுய மரியாதை சொல்லலாம், மனித உரிமைகள்னு சொல்லலாம், சுயசார்பு, பொருளாதார வளர்ச்சி, பெண் கல்வி, இது எல்லாமே இந்த எழுத்தறிவுக்குள்ளே தான் வரும். அதனால் இன்னிக்குள்ள கேள்விகளும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி சார்ந்ததாக தான் இருக்க போகுது. ஸோ அதற்கான திட்டம் என்ன, அதற்கான சட்டங்கள் என்ன இருந்தது அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேள்வி பதில்களாக தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே உங்கள் விருப்ப பாடல்களும் வளம் வர இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் மிக அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்தில் அதிக எழுத்தறிவு விகிதம் இருக்கு அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு.

0: பாபா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:11 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் ஐயா பாடல். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன், இந்த பார்வை பார்க்க பகலிரவா கூப்பிருந்தேன், பல மாலை ஒன்ன பூ பூவாய் கூத்திருந்தேன், அந்த சேதிக்காக நொடி நொடியா பேசியிருந்தேன்.
0: நீங்களே பாடிட்டீங்க, நாங்க எப்படி பாடல் ஒளிபரப்புறது?
1: அதுக்கு குறைச்சுதானே பண்ணணும்.
0: சரி, ஓகே, கேள்வி பதிலுக்கு போலாமா? தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள்ல அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது? கன்னியாகுமரியா, மதுரையா?
1: மேடம், படிப்பறிவா எழுத்தறிவா?
0: எழுத்தறிவு.
1: படிப்பறிவு கன்னியாகுமரி அறிஞ்சிருக்க, எழுத்தறிவு மதுரையா இருக்கு மேடம், தெரியல.
0: அப்படியா?
1: ஆமா, கன்னியாகுமரி மாவட்டம் தான் நினைக்கிறேன்.
0: கன்னியாகுமரி தான் சரியான பதில். அழுத்தமைக்கு நன்றி.
1: சரி மேடம்,
0: நன்றி நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 91.75% எழுத்தறிவு விகிதம் வந்து இருக்குது. தமிழகத்திலேயே முதலிடம் அப்படின்னா கன்னியாகுமரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கி வந்து உலக எழுத்தறிவு தினம் கடைபிடிச்சிட்ருக்கிறதுனால கேள்விகள் எல்லாமே கல்வி சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. ஐயா திரைப்படத்திற்காக கே.கே. சாதனா சர்கம் பாடியிருக்காங்க. பரத்வாஜ் இசையில் பா. விஜய் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:13.

0: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையும் எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: நேரம் சரியாக காலை 10:20 இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் மேடம், முகவர்
6: ஜோதிமா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கு மேடம், நீ நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன். என்ன பாடல் இன்னைக்கு?
7: திருச்சிற்றம்பலத்துல இருந்து தாய்க்கிழவி பாட்டு போடுங்க மேடம்.
6: தாய்க்கிழவி கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? சரியா, உங்களுக்கான ஆப்ஷன் 1, 2009 இயற்றப்பட்டு 2010 நடைமுறைக்கு வந்தது. இன்னொன்று 2011 இயற்றப்பட்டு 2012 நடைமுறைக்கு வந்தது.
7: 2011 to 2012.
6: இல்ல, 9 to 10. சரி, ஓகே, நன்றி அழைத்தமைக்கு.
7: நன்றி மேடம்.
6: நன்றி. ஆர்டிஇ சிஸ்டம் இருக்கு இல்லையா, ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட், இது வந்து 2009 ஆகஸ்டில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அப்புறம் 2010 ஏப்ரல் 1st முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் சரியான பதிலும் கூட. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, முதன் முதலில் உலக எழுத்தறிவு தினம் எந்த ஆண்டில் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திற்காக தனுஷ் அவர்களை எழுதி பாடியிருக்காங்க அனிருத் இசையில். நேரம் சரியாக காலை 10:21. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:24 ஆயிற்றுக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், சுதா பேசுறேன்.
0: சரி, ரெண்டு ரெண்டா கேக்குதே.
1: அப்படியா? நான் தூரம் வந்துட்டேன், இப்ப கேக்குதா?
0: ஓகே சுதா.
1: ஹலோ,
0: சொல்லுங்க என்ன பாடல் இருக்கு நிகழ்ச்சியில? இல்ல இப்ப கேக்கல.
1: பாட்டு வந்து இந்த வேட்டையாடு விளையாடு படுத்துறது மஞ்சவேல் மாலையிலே. அந்த
0: மாலையிலே. ஓகே, சூப்பர் சாங், கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? முதன் முதலில் உலக எழுத்தறிவு தினம் எந்த ஆண்டில் கொண்டாடப்பட்டது? உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று 1967, இன்னொன்று 75. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 67 அப்படிங்கறது சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஸோ 1966 தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1967 செப்டம்பர் 8 தான் இந்த உலக எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி உலக எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறதுனால அதை சம்மந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்ருக்குறோன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, உலகிலேயே முதன் முதலில் குழந்தைகளுக்கான இலவச கல்வி சட்டத்தை கொண்டு வந்த நாடு எது? குழந்தைகளுக்கான இலவச கல்வி சட்டத்தை கொண்டு வந்த நாடு எது உலகிலேயே முதன் முதலா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் கிருஷ்ண குல் பாடியிருக்காங்க. தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: காலை நேரம் வணக்கம்.
0: காலை நேரம் வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வடக்கு கரம்பூர் மாணிக்கவாசன் பேசுறேம்மா.
0: சூப்பர். சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: ஏம்மா, எதுக்கும் துணிந்தவன்.
0: சரி,
1: பாடல் வந்து சிலுக்கு சிப்பா.
0: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி பதில் போலாமா? உலகிலேயே முதன் முதலில் குழந்தைகளுக்கான இலவச கல்வி சட்டத்தை கொண்டு வந்த நாடு எது? உங்களுக்கான ஆப்ஷன் ஜெர்மனி இல்லனா அமெரிக்கா. ஜெர்மனி அப்படிங்கறது சரியான பதில். நன்றி.
1: வணக்கம்.
0: வணக்கம். 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனியில் அனைத்து குழந்தைகளும் கண்டிப்பாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தில் உலகத்திலேயே முதன் முதலாக கொண்டு வந்தது ஜெர்மனி தான். எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அவசியம், கண்டிப்பாக அவங்களுக்கு இலவசமாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற முறையை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஜனவரி 2015 தொடங்கப்பட்ட புகழ் பெற்ற திட்டம் எது அப்படிங்கிறது தான். இது வந்து இந்தியாவோட திட்டம். அமரன் நிகிதா டி இமான் பாடியிருக்காங்க. டி இமான் இசையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரியாக காலை 10:37 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், சொல்லுங்க யாரீங்க?
2: அல்வா கொஞ்சம் சுபா பேசுறேன் மேம்.
1: சுபா சொல்லுங்கப்பா, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: மெர்சல்ல இருந்து ஆள போறான் தமிழ்.
1: ஆள போறான் தமிழ். ஓகே, கண்டிப்பா கொடுத்தலாம். கேள்வி பதில் போலாமா? இந்தியாவில் பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஜனவரி 2015 தொடங்கப்பட்ட புகழ்பெற்ற திட்டம் எது? உங்களுக்கான ஆப்ஷன் பெட்டி பச்சாவோ பெட்டி படாவோ, இன்னொன்னு செல்வமகள் சேமிப்பு திட்டம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: ஓகே, தேங்க்யூ.
1: எழுத்தறிவு கல்வி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பெண் கல்வி அப்படிங்கிறது. ஸோ பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்துறதுக்காகவும் அவர்களுக்கு கட்டாய கல்வி கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த திட்டம் வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. மெர்சல் திரைப்படத்திற்காக கைலாஷ், சத்யபிரகாஷ், தீபக், பூஜா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. விவேக் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஏ அழகுமான் இசையில் மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். அன்பு அறிவிப்பாளர் சில்லு சாராவுக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாகமான காலை வணக்கம். யார் எங்க இருந்து?
1: நான் தர்மபுரி ராஜாபேட்டையில இருந்து வாசிக்கிறார் விஜயன் சார்.
0: விஜயன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு படம் வந்து தர்மதுரை, ஆண்டிப்பட்டி கனவை காற்று ஆளை தூக்குது என்ற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்வி பதில் போலாமா?
1: இன்னைக்கு
0: உலக எழுத்தறிவு தினம் அப்படிங்கறதுனால கல்வி சார்ந்த கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம், சரியா? இந்த டிஜிட்டல் எழுத்தறிவு என்றால் என்ன அப்படிங்கறது தான் உங்களுக்கான கேள்வி. டிஜிட்டல் எழுத்தறிவு, டிஜிட்டல் லிட்ரஸி, அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வது, இல்லனா கணினியில் கேம்ஸ் விளையாடுவது. முதல் சொன்னது தான் சரி அப்படிங்கறது தான் சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் படிக்கிறதை விட நிறைய டிஜிட்டலில் தான் படிச்சுட்ருக்குறோம். நவீன உலகில் வெறும் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன், கணினி அப்படின்னு இன்டர்நெட் சார்ந்த விஷயங்கள், இன்டர்நெட்லேயே நிறைய விஷயங்கள் படித்துட்ருக்கோம்ல, அதை தான் இப்போ வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் எழுத்தறிவு இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 2026 இந்த ஆண்டிற்கான மைய கருத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை வாசித்தல், எதிர்காலத்தை எழுதுதல் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தீம் இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பொருள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ரீடிங் த பாஸ்ட், ரைட்டிங் த ஃபியூச்சர் அப்படின்னு 50 ஆண்டுகளில் கல்வி சாதனைகளெல்லாம் பாராட்டி வருங்காலத்தில் எப்படி இருக்கணும்னு எழுதுறது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கு.

கான தீமாவும் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். தர்மதுரை திரைப்படத்திற்காக செந்தில் தாஸ் சுர்முகி பாடியிருக்காங்க, வைரமுத்து அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இசையில். நேரம் சரியாக காலை 10:46 ஆயிற்று.

0: பேசுங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்கே இருந்து கேட்டுடலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். திருநெல்வேலி புதுக்கோட்டையில சண்முகம்
0: மாரிமுத்து சார் வணக்கம். என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு பைய படத்துல தடடா மழடா. அந்த
0: தடடா மழடா. மழை பெய்தா என்ன?
1: ஆமா என்னடா
0: மழை பெய்தா என்ன?
1: மழை பெய்யல தானே. தான அப்படியே வந்து ஸ்கிரீன் போட்டு போயிருந்தா.
0: சரி ஓகே, கேள்வி பதில் போயிடலாமா?
1: ஆ போயிடலாம் மேடம்.
0: இந்தியாவில் தேசிய கல்வி தினம் ஆண்டுதோறும் யாருடைய பிறந்த நாளை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது? சரியா, உங்களுக்கான ஆப்ஷன் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இன்னொன்னு ஏபிஜே அப்துல் கலாம். அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கறத மிகச்சரியான பதில். சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்களோட பிறந்த நாள் வந்து நவம்பர் 11 அந்த தேதி தான் இந்தியாவில் தேசிய கல்வி தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பையா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ரகுல் சைந்தவி பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார். வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாருமே ரொம்ப அழகா கலந்துக்கிட்டு சரியான பதில், பெரும்பாலும் எல்லா நேர்களும் சரியான பதில் தான் சொன்னீங்க. இன்னைக்கு உலக எழுத்தறிவு தினம் கடைபிடிக்கிறதுனால கேள்விகள் எல்லாமே கல்வி சார்ந்ததாக தான் இருந்தது. நேர்களும் அழகா கலந்துட்டுக்கிட்டேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா பூபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்குமாறு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.

இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, முட்களின் நடுவிலும் புன்னகைக்கும் மலரைப் போல தடைகளின் மத்தியிலும் தடம் பதித்து முன்னேறு. உன்னால் முடியும் என்ற ஒரே ஒரு வார்த்தை உன்னை சிகரத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும். என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனிதர் நாட நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் தான். என்னென்னா, டெல்லியோட மண்ணில் நிறைய 100 ஆண்டுகளாக நடந்த வரலாற்றை அமைதியாக பார்த்துட்ருக்கிற ஒரு கட்டடம். இன்றைக்கி அது வானத்தை நோக்கி உயர்ந்து நிற்குது. ஆமாங்க, இன்றைக்கி குதிப்னாரை பற்றி தான் மனித நாடு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். காலங்கள் மாறலாம், மன்னர்கள் மாறலாம், நிறைய ஆட்சிகள் மாறிடுச்சு, ஆனால் அந்த குதுப் மினார் மட்டும் அந்த மாற்றத்தை சாட்சியாக வச்சு இன்றைக்கும் கம்பீரமாக நிற்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இது ஒரு கட்டடம் மட்டும் கிடையாதுங்க, வரலாறு நமக்காக விட்டுட்டு போன ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்னவோ இன்றைக்கு வரைக்கும் அதை நினைவு வச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், இன்றைக்கி நிகழ்ச்சியில் டெல்லியில் இருக்கக்கூடிய குதுப் மினார் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன திரைப்படத்துன்னு கேட்டிங்க அப்படின்னா, புன்னகை மன்னன் திரைப்படத்தில் தான் வந்துட்டே இருக்குது. கேட்டி நிஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 11:09 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் டெல்லியில் அப்படியே அப்படியே வானத்தை முற்ற உயரத்துக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய குதுப்பினார் பற்றி தான் அந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த குதுப்பினாரை யார் கட்டினா அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரியணும்ல. இந்த குதுப்பினாரோட கட்டுமானம் அப்படிங்கிறது குத்புதீன் ஐபக்கோட ஆட்சி காலத்தில் 12 நூற்றாண்டோட இறுதியில் தான் அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட வாரிசான இல்துமிஸ் வந்து அந்த கட்டடத்தை வந்து தொடர்ந்து கட்டி அதை நிறைவு செய்கிறார். ஆனாலும் நிறைய காலங்கள் ஆனதுனால காலப்போக்கில் நிறைய சேதங்கள் ஏற்படுது. நிறைய சேதங்களுக்கு பிறகு பழுதுபார்க்கப்படுது. பழுதுபார்க்கப்பட்டாலும் பல தலைமுறைகளையும் வரலாற்றையும் தனக்குள்ளே சுமந்து நிற்கிறதா இருக்குது இந்த குதுப்பினார். நிகழ்ச்சி அடுத்த ஒழித்திருக்கக்கூடிய பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து.

11 மணி 15 நிமிடம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனிதநாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மனிதநாடு நிகழ்ச்சியில் சூப்பரான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குதுப்மினார் பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். குதுப்மினார் அது எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுமார் 73 மீட்டர் உயரம் கொண்ட இந்த குதுப்மினார் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, சிவப்பு மணற்கள் மற்றும் பளிங்கு கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. கீழேருந்து அப்படி மேலே பார்க்கும்போது வானத்தை தொட முயலக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கோபுரம் மாதிரி தெரியுதான். அதோட ஒவ்வொரு தளத்திலையும் அமைந்திருக்கக்கூடிய அந்த பால்கனி, அதோட வெளிப்புற சுவர்களில் காணப்படக்கூடிய அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கட்டிட கலைஞர்களோட திறமையை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அதோட இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குதுப்மினாரோட சுவர்களில் காணப்படக்கூடிய அந்த கல்வெட்டுகள் அதோட வரலாற்றை அறிந்து கொள்ள முக்கியமான ஆதாரங்களாக இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க. என்ன திரைப்படத்தில் இருந்து அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வறுமையின் நிறம் சிறப்பு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 11:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் குதுப்மினார் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த குதுப்மினாரோட சுவர்களில் காணப்படக்கூடிய கல்வெட்டுகள், அதோட வரலாற்றை நம்ம அறிஞ்சிக்க ரொம்ப முக்கியமான ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி கட்டுமானம், அதுக்கு பின்னாடி செய்யப்பட்ட பராமரிப்புகள் குறித்து அந்த தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்குது. ஒரு புத்தகத்தை படிக்கிறது மாதிரி அந்த கல்வெட்டுகளை பார்க்கும்போது கற்களை நம்மக்கிட்ட வரலாற்றை பேசுகிற ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குதுப்பினார் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லைங்க, குதுப்பினார் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இன்னும் அதிகமான வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, குபத் உல் இஸ்லாம் மசூதி, அலாய் தர்வாசா, இப்படி புகழ்பெற்ற இரும்பு தூண், இது எல்லாமே அந்த வளாகத்துக்குள்ளே தான் காணப்படுது. வரலாற்று மதிப்பை இன்னும் உயர்த்துது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த

குதுப் மினார் வளாகம் அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்னத்தை பாதுகாக்கிற இடம் கிடையாது. ஒரே இடத்துல பல வரலாற்று பக்கங்களை படிப்பதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான இடம் தான் அந்த குதுப் மினார். இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சத்யா திரைப்படத்தில் இருந்து வாலிவரிகளுக்கு எஸ்பிபி மற்றும் லதா மங்கேஷ்கர் குரலில் ராஜா இசையில் பாடல் ஏதோ

0: ஒன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காணப்படக்கூடிய அந்த மலர் வடிவங்களா இருக்கட்டும், அந்த எழுத்து வேலைப்பாடுகள், அந்த அழகிய அலங்காரங்கள், இதெல்லாம் பாக்குறவங்கள வந்து கவர்ற வண்ணமா இருக்கு. இவ்வளவு உயரமான கட்டிடத்தை நிறைய நூறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கி இருக்கிறது வியப்பு தருது அப்படின்னு சொல்லலாம். அறிவியல், கலை, உழைப்பு, இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து காலத்தையும் வெல்லும் படைப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்கு குதுப் மினார். நிகழ்ச்சி ஒளிக்கக்கூடிய பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909. வளாகமும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட வரலாற்றையும் கட்டிடக்கலை மரபையும் உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு முக்கியமான சின்னமா இந்த குதுப்பினார் விளங்குது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டுதோறும் இங்க பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் இதை பார்த்துட்டு அதோட வரலாற்றையும் கலைநயத்தையும் வியந்து பார்க்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசியா சொல்லணும் அப்படின்னா, குதுப்பினார் நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லுது. காலம் எல்லாத்தையும் மாத்தலாங்க, ஆனா வரலாற்று சொல்லக்கூடிய நினைவுகள் மட்டும் தலைமுறை தாண்டி வாழும் அப்படிங்கறதான். பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த குதுப்பினார் நம் முன்னோர்களோட கலைத்திறனையும் உழைப்பையும் நினைவூட்டக்கூடியதா இருக்கு. அதனால இதை பாதுகாக்கிறது ஒரு பழைய கட்டிடத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட வரலாற்றையும் நம்மளோட பண்பாட்டையும் வருங்கால தலைமுறைகளுக்காக பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: 11:39 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திரா நிகழ்ச்சி. மணித்திரா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளூர் தகவலை நான் சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு என் கூட வந்திருக்காங்க. யார் அப்படின்னா,
1: நான் தாங்க உங்கள் தோழி சிந்துசாரா வந்திருக்கேன். ஸோ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளானைக்கும் நிறைய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காதுன்ற தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பகுதிகள் அப்படிங்கிறது தான் கேட்கறோம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, புளியங்குடி மற்றும் வீரசிகாமணி துணை மின் நிலையங்களில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளை காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, புளியங்குடி, சிந்தாமணி, ஐயாபுரம், ராஜகோபாலபேரி, ரத்தினபுரி, இந்திரா நகர், புண்ணியாபுரம், காடுவெட்டி, சங்கிலிப்பட்டி, சங்கண்ணாபேரி, அதே மாதிரி சிதம்பரப்பேரி, சுந்தரேஸ்வரபுரம், திருவேட்டநல்லூர், சொக்கம்பட்டி, திரிக்கூடபுரம், மேலப்புளியங்குடி, முள்ளிக்குளம், தலைவன்கோட்டை, துரைசாமியாபுரம், நகரம், மலையடிக்குறிச்சி மற்றும் வெள்ளக்கவுண்டன்பட்டி, இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது.
0: அதே மாதிரி அடுத்தது நானும் அந்த நியூஸ் தான் சொல்ல போகிறேன். ஆனால் எங்கே எத்தனாம் தேதி அப்படிங்கிறா, 10/9/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு மேலப்பாளையம், ரெட்டியார்பட்டி, புதிய பேருந்து நிலையம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு நடைபெற இருக்கிற காரணத்தினால 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பாதுகாப்பு கருதி மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஏரியான்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மேலப்பாளையம், குட்டிக்குளம் பஜார், அம்பை மெயின் ரோடு சந்தை பகுதிகள், குலவணிகர்புரம், மத்திய சிறைச்சாலை, மாசலாமணி நகர், வீரமாணிக்கபுரம், நேதாஜி சாலை, ஹமிபுரம், மேலக்கருங்குளம், முன்னிற்பள்ளம், ஆரைக்குளம், அன்னை நகர், தருவை, ஓமநல்லூர், கண்டித்தான்குளம், ஈஸ்வரியாபுரம், ஆஸ்பத்திரி ரோடு, தெற்கு பைபாஸ் ரோடு, மேலக்குளம் வணிகபுரம், பஜார் திடல், ஜின்னா திடல், டவுன் ரோடு, அண்ணா வீதி, பகீரப்பா தெரு, கணேசபுரம், செல்வகாதர் தெரு, உமருப்புலவர் தெரு, ஆசாத் ரோடு, பிஎஸ்என் கல்லூரி, ரெட்டியார்பட்டி, டக்கமல்புரம், கொங்கந்தான்பாறை, பொன்னாக்குடி, அடைமிதிப்பான் குளம், செங்குளம், புதுக்குளம், இட்டேரி, தாமரை செல்வி, பெருமாள்புரம், பொதிகை நகர், அரசு ஊழியர் குடியிருப்பு, என்ஜிஓ காலனி, மகிழ்ச்சி நகர், திருநகர், திருமால் நகர், ராமச்சந்திரா கார்டன், ராமச்சந்திரா நகர், பரணி பார்க், அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் புதிய பேருந்து நிலையம், இந்த இடங்களில் வந்து 10/9/2026 அதாவது வியாழக்கிழமை வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி கொக்கரக்குளம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறதுனால நாளைக்கு புதன்கிழமை காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. பகுதிகள் எங்கெல்லாம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பு, கொக்கரக்குளம், மீனாட்சிபுரம், வடக்கு மற்றும் தெற்கு புறவழி சாலை, வண்ணாரப்பேட்டை முழுவதும், இளங்கோ நகர், பரணி நகர், திருநெல்வேலி சந்திப்பு முதல் மேரி சர்ஜன் பள்ளி வரையிலான திருவனந்தபுரம் சாலை, பாளை புதுப்பேட்டை தெரு, சுப்பிரமணியபுரம் மற்றும் மாருதி நகர், இந்த பகுதிகளும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் காலை 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து பஞ்சவராஜலம் வரிகளுக்கு ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: வணக்கம் பெருக. ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: நேரம் 11:48 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சி. மணித்திராடு நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் கரண்ட் கெடுத்த வளர்ந்த எந்த இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா, கடைநல்லூர் கூட்டத்திற்குட்பட்ட கடைநல்லூர் உபமின் நிலைய பகுதிகளில் 9/9/2026, அதாவது நாளைக்கு, மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக மின் விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதன்கிழமை காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மாதாந்திர பராமரிப்பு நடைபெறுறதுனால கடைநல்லூரில் இருக்கக்கூடிய முத்து கிருஷ்ணாபுரம், பேட்டை, மாவடிக்கால், குமந்தாபுரம், முத்துசாமிபுரம், வலசை, கருப்பாநதி, தார்காடு, போகநல்லூர், கண்மணியாபுரம், பால அருணாச்சலபுரம், கம்பனேரி, மங்களபுரம், அச்சம்பட்டி, பொய்கை, ஊர்மேல் அழகியான், வேலாயுதபுரம், இடைக்கால், சிவராம்பேட்டை, கொடிக்குறிச்சி, நைனார் அகரம் பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மூத்துமலை, ஆலங்குளம், கீழப்பாவூர் அந்த இடங்கள்லையும் 9, அதாவது புதன்கிழமை வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஊத்துமலை, கீழக்கலங்கள், குறிஞ்சான்குளம், மேல மருத்தப்பபுரம், சோழிசேரி, கருவந்தா, அமுதாபுரம், மாவிலியூத்து, கள்ளத்திக்குளம், கங்கணங்கிணறு, ருக்மணியம்மாள்புரம், ஆலங்குளம், ஆண்டிப்பட்டி, நல்லூர், சிவலார்குளம், ஆண்டிப்பட்டி, ஐந்தாங்கட்டளை, தூத்திக்குளம், கல்லூத்தி, குருவன்கோட்டை, குருப்பின்குளம், அத்தியூத்து, குத்தப்பாஞ்சன், மாயமான்குறிச்சி, கழிநீர்குளம், அடைக்கலப்பட்டினம், பூலான்குளம், முத்துகிருஷ்ண பேரிந்த இடங்களில் வந்து 9/9/2026 அன்னைக்கு மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் என்னென்னா,
3: அடுத்தும் வந்து கரண்ட் கட் யூஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். களக்காடு, பனங்குடி, கோட்டை, கருங்குளம், அப்புறம் திசையன்வெள்ளை இந்த துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால நாளைக்கு 9ஆம் தேதி காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, களக்காடு நகரம், பெருமாள் குளம், சாலைப்புதூர், எஸ்என் பள்ளிவாசல், மாவடி, டோனாவூர், புள்ளியூர் குறிச்சி, கோதைச்சேரி, வடமலை சமுத்திரம், கருவேலன்குளம், கோவிலம்மாள்புரம், வடக்கட்சி மதில், பனங்குடி, லெப்பை குடியிருப்பு, புஷ்பவனம், குமந்தான், காவல் கிணறு, சிவகாமிபுரம், தளவாய்புரம், பாம்பன்குளம், கலந்தபனை, கடம்பன்குளம், கோட்டை கருங்குளம், அதுக்கப்புறம் குமராபுரம், வாழைத்தோட்டம், ஸ்லாத்திக்குளம், முடவன்குளம், தெற்கு கள்ளிக்குளம், சமூகரங்கபுரம், திருவெம்பலாபுரம், திசையன்விளை, மகாதேவன்குளம், அப்புவிளை, ஆயன்குளம், நத்தன்குளம், செல்வ மருத்தூர், எருமைக்குளம் இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே மாதிரி தாழையத்து மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறதுனால நாளை காலை 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா, மானூர் வட்டாரம், தாழையத்து, சேதுராயன்புது, ராஜவல்லிபுரம், ரஸ்தா, தச்சநல்லூர், தெங்களம்புதூர், நாஞ்சான்குளம், தென்களம், மதுவக்குறிச்சி மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளில் காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது
2: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னா, நானும் அதை தான் சொல்ல போகிறேன். இங்கே அப்படின்னா, சங்கரன் கோயில் பெருமாள்பட்டி உபமின் நிலையத்தில் நாளைக்கு, அதாவது 9/9/2026 அன்னைக்கு காலையில் 9லேருந்து மாலையில் 5 மணி வரைக்கும் வந்து கரண்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியா அப்படின்னு சொல்கிறேன். சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய என்ஜிஓ காலனி, கலப்பாக்குளம், புளியம்பட்டி, வாடிக்கோட்டை, பெரியூர், மணலூர், பெரும்பத்தூர், ராமலிங்கபுரம், வடக்குபுதூர், நகரமுள்ளிக்குளம், சீவலராயநேந்தல், பெருங்கோட்டியூர், அழகாபுரி ஆகிய ஊர்களுக்கும், பெருமாள்பட்டி, மாங்குடி, இனாங்கோயில்பட்டு, அருகன்குளம்புதூர், செந்தட்டியாபுரம், எட்டிச்சேரி, தென்மலை, சுப்பிரமணியாபுரம், இடையான்குளம், முரம்பு, ஆசிலாபுரம், கூனங்குளம், பருவக்குடி, பந்தப்புலி, பி ரெட்டியார்பட்டி, தெற்கு வெங்காநல்லூர், சோலைச்சேரி, வேலாயுதபுரம் ஊர்களிலையும் மின் விநியோகம் தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நாளைக்கும் நாளானைக்கும் நிறைய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் வேலைகளை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க.
1: இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைஞ்சிருங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. என்ன சிந்து, சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க?
3: என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் கோவிலில் ஆவணி திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதில் சுவாமி சண்முகர் வெள்ளை பச்சை சாத்தி வீதி உலாலாம் நடைபெற்றது இல்லையா. இந்த விழாவின் சிகர நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரோட்டம் தான். அது நாளைக்கு புதன்கிழமை நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காலை 7 மணிக்கு அப்படின்னு. ஸோ ஆவணி திருவிழா நடக்கிறதுனால திருச்செந்தூரில் கூட்டமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் சேஃபாக பார்த்து பத்திரமா போயிட்டுவாங்க.
2: அடுத்ததான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் படிப்புக்கு 2ம் கட்ட மாணவர் சேர்க்கை இணையதளத்தில் 15ம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் முதல் கலந்தாய்வுக்கு பிறகு 2வது அரசு கல்வியியல் கல்லூரிகள் மேம்பாட்டு நிறுவனம், சைதாப்பேட்டை வில்லிங்டன் சீமாட்டி கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் என்ன அப்படின்னா, 70 காலியிடங்கள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரியில் 508 காலியிடங்கள் இருக்குது, அதை நிரப்ப இருக்காங்க. அதுக்கு 15ம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. www.tngasa.in அப்படிங்கிற அந்த இணையதளத்தை பார்வையிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நேரம் 11:59 ஆனதுனால இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்படி தானே சிந்து?
3: ஆமாம், கிளம்புறோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது ஜோனாவும் சிந்துவும்.
2: ஜோனாவும் சிந்துவும் தான். டாட்டா, பை பை. தொடர்வது செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள் 12:02, அதனை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எந்த விஷயத்தில் மற்றவர்களிடம் போட்டி போடுறீங்க அப்படிங்கிற தலைப்பில் தான் ஸ்நேகிதிகள் பேச இருக்கீங்க. தொடர்வது செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்திய பாரம்பரியத்துடன் இணைந்த ஜவுளித்துறையை வலுப்படுத்த மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் சுயசார்பை அடைய உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரபல இசைக்கலைஞர் பாரத் ரத்னா புபேன் ஹசாரிகாவின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித் ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். எழுத்தறிவு அறிவாற்றலுக்கான வழியை காட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளியேற்றப்பட்டனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் வரும் 10ஆம் தேதிக்குள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் உரிய கட்டணம் செலுத்தி விருப்ப மனு அளிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்தில் மழையின்றி காய்ந்து வரும் தென்னை மரங்களை பாதுகாக்க சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுமாறு விவசாயிகளை தோட்டக்கலைத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன், யுக்ரைனின் அன்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.
5: நேரம் 12:04. நேரில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒளிபரப்பில். இனி வாசிக்க கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 ஸ்நேகிதியே, எந்த விஷயத்தில் மற்றவர்களுடன் போட்டி போடுவீர்கள்? 1 மணிக்கு நலம்தானா? ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனைகள். வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல் பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி NCERT. மாலை 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1986 வெளியான படங்களிலிருந்து பாடல்களும் தகவல்களும். மாலை 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல், கவிஞர் புலமை பித்தனின் திரைத்தமிழ். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள். நிகழ்ச்சியிலிருந்து இப்போ சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. அரசு திரைப்படத்திலிருந்து மணிசர்மா இசையில், கபிலன் வரிகளில், விஜயஸ்தா சுஜாதா குரல்களில்.

0: வசந்த் அண்ட் கோ. இனிய நண்பர்கள் வணக்கம். நேரிலே கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 12:10 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் சிநேகிதியே. நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன்,
1: மற்றும் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
0: எப்படி இருக்கீங்க ஜோனா?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து.
0: ஆமா, பார்த்தாலே தெரியுது ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. சரி சரி, உங்ககிட்ட வந்து இந்த போட்டி போடுற அந்த ஒரு விஷயம் இருக்குதா?
1: போட்டி போடுறதுனா யார்கிட்ட? கரெக்டா சொல்லுங்க கேள்வி.
0: எதுலயாவது யார்கிட்டயாவது
1: போட்டி போடுற விஷயம் பழக்கம்லாம்
0: இது? யார பார்த்துமே இல்ல, இந்த ஒரு விஷயத்துலயுமே போட்டியே போட மாட்டீங்களா?
1: மோஸ்ட்லி போட மாட்டோம் தான்.
0: அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணா நீங்க?
1: அப்படி சொல்லிட முடியாது. போட்டி போடலங்கிறக்காக நல்ல போடலாம் சொல்லிட முடியாது. ஆனா போட்டி போடுறது அப்படிங்கறது ரொம்ப கம்மி தான்.
0: சரி, இப்போ இந்த எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னு வந்து தெரியுமா?
1: தெரியாது.
0: ஆனால் நேரில் வந்து புரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து சிநேகிதியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எந்த விஷயத்தில் போட்டி போடுவீர்கள் அப்படின்னு சொல்லி தான் தோழிகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய 0462256113
1: மற்றும் 0462256113 என்ற எண்கள்.
0: ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் தோழி சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம் பேசுறேன்.
1: கோமதிமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: அறிவுபூர்வமா போட்டி போடுவேன். எங்க நாத்தனாரும் நானும் காலையில ஒரு நாளிதழ், அதுல வந்து தினசரி குறுக்கழுத்து புதிர் வரும், மறுநாள் அதோட ஆன்சர் வரும். காலையில யாரு முதல்ல அத அந்த கட்டங்களை நிரப்புறதுன்னு எங்களுக்குள்ள ஒரு போட்டி. நிரப்பிட்டு விட மாட்டோம்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன், அவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. யாரு ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டோமோ அவங்களுக்கு அன்னைக்கு பூரா ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷத்துக்காக நான் நாத்தனார் கூட குறுக்கழுத்து புதிர்ல போட்டி போடுவேன்.
0: இதுல எந்த யார் அதிகமா ஜெயிப்பாங்க?
2: ஈக்குவலா தான் இருக்கும்.
0: ஈக்குவலா தான் இருக்கும்.
2: அதாவது முதல்ல யாரு போடுறதுங்கிறத, ஏன்னா காலையில கொஞ்சம் வேலை இருக்கும், அதுக்கடையில எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நாங்க அனுப்புறதுல
0: முடிச்சிடணும். அவங்களுக்கு முன்னாடி நாம முடிச்சு அனுப்பணும்.
2: நம்ம அனுப்பிடணும்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு போட்டுட்டு

0: அதுக்கு முன்னாடி அவங்க ஏழை காலுக்கு எனக்கு ஆன்சர் போட்டாங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றிமா நன்றி. நீங்க
2: அருமை அருமை அருமை கோமதிமா, உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நீங்க சொல்லுங்க வில்சன், நீங்க யார் கூட போட்டி போட்டீங்க, எதுக்கு போட்டி போட்டீங்க, எப்போ போட்டி போட்டீங்க?
1: கண்டிப்பா வந்து சொல்லலாம். நம்ம வந்து தோழியர்கிட்ட தான் வந்து இப்ப வந்து அதிகமா வந்து பேசுறோம். குறுக்கெழுத்து போட்டியில வந்து நான் வந்து கலந்துகிட்டு போட்டி போடுவோம், எங்களுக்குள்ள நாத்தனவர்களே போட்டி போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்ப அடுத்த ஒரு தோழி இணைப்புல இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லலாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம், இனிப்பா தான் இருக்கீங்க.
0: அதிகமா
1: போட்டி போடுவீங்க?
0: நேரம் போறதே தெரியாது.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி.
0: நல்ல 80s 90s ல இருந்து நல்ல பாட்டா போடுங்க.
1: சரி நன்றி நன்றி, நிகழ்ச்சில கலந்துட்டீங்க, நன்றி.
0: சரிங்க.
1: சோ வந்து நாங்க பீடி சுத்துறதே வந்து எங்களுக்குள்ள போட்டி போடுவோம் அப்படி வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ள யார் வந்து அதிகமா சுத்துறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு போட்டி போட்டு பண்ணுவோம் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. திருமலை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், அறிவுமதி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் குரல்களில்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மற்றும்
2: அழைக்கலாம்
1: நிகழ்ச்சியில். அடுத்த தோழி வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். இனிப்பதா இருக்கீங்க?
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சோனாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: யார் எங்கிறதுன்னு சொல்லவே இல்லையே.
3: பாளையங்கட்ட கோணிக்கப்பட்டில இருந்து மாரியம்மா.
2: மாரியம்மாளம்மா, சொல்லுங்க.
1: சொல்லுங்கம்மா, எந்த விஷயத்துல எந்த விஷயத்துல போட்டி போடுவீங்க?
3: போட்டி நீ அந்த முதல்ல நேயே சொன்னாங்களா, கோமதி நேயம்மா?
1: ஆமா,
3: அவங்க அத சொன்ன மாதிரி தான் நானும் அந்த குறுக்கெழுத்து போட்டியில் நானும் எங்க சித்தப்பாவும்.
1: ஓ சூப்பர்.
3: யாருப்பா உனக்கு நான் வாங்கி தரேன், நீ இதை கரெக்டா இதை நிரப்பிடு, என்னென்ன வார்த்தை நிரப்பி தந்துட்டு உனக்கு அது வாங்கி இது வாங்கி சொல்லி நான் அதை நிரப்பி கொடுப்பேனா. பிரைஸும் வாங்கியிருக்காங்க.
1: சூப்பர்.
3: அது சின்ன பிள்ளை வாங்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் பூ கட்டுவோம். நீங்க நீ எவ்வளோ நேரம் கட்டுறது, நான் எவ்வளோ நேரம் கட்டுவோம் அப்படின்னு இங்கே போட்டி போட்டு கட்டுவோம்.
1: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து
3: ரொம்ப நன்றி.
2: இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தங்க சொல்றாங்க நாங்கள் குறுக்கெழுத்து போட்டி, ஒருத்தங்க நாங்கள் பீடி சுத்துறது, ஒருத்தங்க நாங்கள் பூ கட்டுறது.
1: குறுக்கெழுத்து போட்டியிலேயே நாங்களும் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க?
4: போட்டி போடுவோம். நீங்க பாட்டு போடுறீ, அந்த பாட்டுக்கு எத்தனை பேரும் என்னென்ன அதை எண்ணி ஒரு பாட்டுக்கு இத்தனை பிடின்னு நினைச்சு நாங்க போட்டி போடுவோம்.
1: அவங்க சொன்னாங்க நாங்க வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த பாட்டை கேட்டுட்டு சுத்தோம், நீங்க ஒரு பாட்டுக்கே நாங்க போட்டி போட்டு சுத்துவோம் அப்படின்னு வந்து சொல்லி.
4: ஒரு பாட்டு அது ஒரு மணி நேரம் பாட்டு சூப்பரா எத்தனை கண்ணம்மா பாட்டு சும்மா ஜம்முன்னு இருந்தது, பாட்டு அப்படிதான் இருந்தது.
1: சரி, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க,
4: நல்லா பட்டாவ.
2: நன்றி, நன்றி, நன்றிமா, நன்றி.
4: நன்றி,
2: நன்றி.
1: ஸோ வந்து பிடி சுத்துறதையும் நாங்கள் வந்து போட்டி போடுவோம், அதுவும் அந்த பாட்டை கேட்டுகிட்டே சுத்துறதெல்லாம் போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க.
2: சில நேரங்களில் போட்டி அப்படிங்கிறது அழகாக தெரியுது. இவங்க பேசுகிற அந்த விடைகள்லாம் பார்க்கும்போது போட்டி கூட இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு நம்மளை யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு,
1: கேட்ரஸி தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வசந்த் அண்ட் கோ.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: திருநெல்வேலி பண்பலை 102.6 இல் சிநேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 12:30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, எந்த விஷயத்துல மற்றவங்களோட போட்டி போடுறோம் அப்படின்னு கேட்டா பூ சுத்துறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க
3: பேசுறேன்?
2: ஏர்வாடி சுல்தானிமா, சொல்லுங்க, எந்த விஷயத்துல போட்டி போடுவீங்க?
3: நான் இப்போ வயசாயிட்டுதான், இப்போ என் செடி வளர்க்கறதுலதான் போட்டி. யார் வீட்டுல என்ன புது செடி இருக்கோ அது எப்படியாவது வாங்கிட்டு வந்து
2: வச்சிருவேன்.
3: அதுலதான் போட்டி. அதுலயுமே எங்க வீட்டுக்கார கூட போட்டினா அவங்க அந்த நாட்டு ரோஸ் வெட்டி வெட்டி வைப்பாங்க, அவங்க வச்ச உடனே வந்துடும். அதுல போட்டி போடுவேன், நானும் வெட்டி வெட்டி வெட்டி வைப்பேன். இந்த மழை சீசன்ல தான் அதெல்லாம் நல்லா தழுக்கும், அப்போ வெட்டி வச்சிருவேன். என்ன பாருங்க, நானும் வச்சுட்டு வந்துட்டு பத்தியாளா அப்படின்னு உடனே எடுத்து காமிக்கிறது.
2: பூ வைக்கிறதுல வந்து போட்டி போட்டுட்டு
3: இருக்கீங்க. செடி
2: அதான், அந்த ரோஸ் செடி தானே? ஸோ வந்து இந்த செடி வைக்கிறது, பூச்செடி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் யாராவது வச்சுருந்தாங்க, நானும் வந்து போட்டி போட்டு வைப்பேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என் கணவர்கிட்டையும் கூட போட்டி போட்டிருக்கேன், அந்த செடி அவங்க நல்லா வந்துருவேன், நானும் வந்து வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லி தெரியுமா நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்துமா?
4: நான் சிவகாமி சரண் மகாதேவிலிருந்து பேசுகிறேன்.
1: ம், சொல்லுங்க சொல்லுங்க.
4: எனக்கு வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் போட்டி போடுறதெல்லாம் கிடையாது, விட்டுட்டேன். முன்னாடி நாங்க சரங்காய் இருக்கும் போது காலையில இந்த மார்கழி மாசம் எந்திரிப்போம்ல,
1: கோலம் போடுறது,
4: அதுலதான் அதுலயும் இந்த கோலத்திலயும் யாரு வீட்டுல பெரிய கோலம் இருக்கு, அது யாரு முன்னாடி எந்திரிக்கா, 10-4 மணிக்கு யாரு எந்திரிக்கா, அந்த மாதிரி நிறைய போட்டி போடுவோம். அந்த மாசம் வந்தாலே அது வந்து சின்ன பிள்ளையில இருந்தே அப்படி எங்க கூடவே வளர்ந்த மாதிரி இருந்தது. அது அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அங்க சென்னையில போனதுனால அங்க வந்து வாசல தெரிக்கிறது கிடையாது, அது கூட ஆள் வச்சுட்டோம்.
2: சரி, இப்போ எந்திரிக்கிறது கிடையாது. எந்த சீக்கிரம் எந்திரிச்சு நீங்க பெரிய குளமா போட்டு அதுல இருந்து போட்டி போட்டவங்களோட ஜெயிச்சிருக்கீங்களா?
4: ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஜெயிப்போம், ஈக்குவலா. ஒரு நாள் நான் எந்திரிப்பேன், ஒரு நாள் நான் தூங்கிடுவேன், அப்புறம் என்னோட போட்டி போடுறவங்க எந்திரிப்பாங்க.
2: ஒரு நாள் நம்ம வந்து ஜெயிச்சோடனே இல்லையா, சரி மெல்ல எந்திரிக்கலாம் அப்படிங்கிற அந்த இது வந்துடும். அடுத்த நாள் அது
4: பண்ணுவாங்க.
2: சரி சரி சரி,
4: அந்த மாதிரியும் போட்டி போட்டிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். ஆனா கோலப்பட்டி இப்போ எங்க ஊர்ல பொங்கல் தரும், ஆனா பொங்கல் அப்படி கோலப்படியில நான் ஜெயிச்சதே இல்ல. ஆறுதல் பரிசு வாங்கியிருக்கேன்.
1: ஆறுதல் பரிசு தான்.
2: போட்டி போட்டு சூப்பரா கோலம் போடுறீங்க, என்ன கலர் கலர் கோலம், பெரிய கோலம் போட்டிருக்கீங்க.

0: அது சண்டை வந்ததே என்னால பட்டிட்டாங்க.
1: ஐயோ,
0: கலர் வந்து அவங்க கலர் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, இந்த கலர் அதிகமா இருக்கு. இந்த அதிகமான கலர் கொடுக்காம கம்மியா கலர் கொடுத்ததுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டதே நான் தான்.
1: அதனால ஒரு போட்டியே நிறுத்தி
2: நாலு படி எழுப்பி கோலம் போடுறேன், எனக்கு பிரைஸ் தரலையா அப்படின்னு.
0: அதனால எல்லாரும் இனிமே கலரை வேண்டாம் அப்படின்னு இப்ப நிப்பாட்டாங்க. இப்ப கலர் குடுக்கறதே இல்ல, புள்ளி வச்சு எவ்வளவு பெருசு யாரு கோலம் போடுறாங்களோ அதுக்கு பிரைஸ் குடுத்துட்டு இருக்காங்க.
1: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டேங்க, நன்றி. ஸோ வந்து இந்த கோலம் போடுறதுல வந்து போட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையில இந்த கோலத்தில் வந்து போட்டி வந்து பெண்களுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய பெண்கள் எல்லா பெண்களுக்குமே வந்து அந்த போட்டி வந்து இருக்க தான் செய்யும். என்ன சொல்கிறீங்க?
2: கண்டிப்பாக
1: நீங்களும் அந்த கோலம் போட்டிருக்கீங்களா இல்லை குளத்து போட்டி போட்டு? அதானே, சிரிக்கும் போதே தெரிஞ்சுது குளம் வந்து அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாது வந்து அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க.
2: ஆனால் சும்மா அந்த பொம்மை வரைகிறது சட்டக்குளம் அந்த மாதிரி வேணால் வரைஞ்சிப்பேன், பெரிய லெவலில் கோலம்லாம் போட தெரியாது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ சொக்கத்தங்கன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஆர் வி உதயகுமார் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் சுப்பிரமணிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சுங்க.

0: வசந்த் அண்ட் கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டை படிக்கிறதுக்குள்ள ஒரு தட்டை சுத்தணும், அதாவது ஒரு உற்சாகமா சுத்தணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. அது தூக்க வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த மாவன் நீ ஃபர்ஸ்ட் சுத்துறியா நான் ஃபர்ஸ்ட் சுத்துறேனா அப்படின்னு சொல்லி எதுக்க எதுக்க உட்காந்துருப்போம். அப்ப அவங்கள நாங்களும் அப்படி சுத்தும் போது ஸ்பீடா சுத்தி மாவை வின் பண்றதுவே எங்களுக்குள்ள ஒரு போட்டியா இருக்கும்.
2: சூப்பர் சூப்பர். பீடி சுத்துற மாதிரி முழுக்க சுத்துறதுக்கும் இதே மாதிரி வச்சு போட்டி போட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
2: சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்து. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எப்படிதான் இருக்கீங்க? அவங்க நினைப்பு எதோ பிரச்சனை. நிகழ்ச்சியில அடுத்த தோழி, வணக்கம்.
3: இந்த தோழியோட நினைப்புல ஏதோ பிரச்சனை. அடுத்த நே
2: வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்,
2: என்ன
4: போட்டி
2: போடுவீங்க?
4: எப்பவுமே காலையில
2: அப்படியே.

பாடல் வந்துட்டு இருக்குது. தூள் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் அறிவுமதி வரிகளில் கே கே சுனிதி சௌஹான் ஷாலினி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டரசை தொடர்ந்து இருந்துருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: அண்ணனுடைய 80 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க ஸ்நேகிதியை. நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. எந்த விஷயத்தில் போட்டி போடுவீர்கள் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு தலைப்பு வந்து. தோழிகள் தான் அவங்களுடைய அனுபவங்களையும் வந்து கருத்துக்களையும் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சகோதரர்,
0: கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாமா? உங்க இணைப்புல ஏதோ விட்டு விட்டு கேக்கு.
1: இப்ப கேக்குதா?
0: இப்ப கிளியரா இருக்கு, சொல்லுங்க.
1: நான் வாசுதேவன் இருந்து ஆனந்தி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா.
1: போட்டி சின்ன வயசுல தோழிகள் கூட படிக்கிறதுக்கு போட்டி போடுவோம். யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிற அந்த படத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நினைப்போம். அப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அக்கா கூட எல்லாம் போட்டி போடுவோம். பூ அவளுக்கு மட்டும் நிறைய வச்சிருக்கீங்க, அம்மா கிட்ட சண்டை போடுவோம். அவளுக்கு மட்டும் நிறைய பூ இருக்கு, எனக்கு மட்டும் கொஞ்சமா இருக்கு, அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு போட்டி போடுவோம். அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சமையல்ல இந்த சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா யாரு நல்லா சமைக்கிறது, யாரு ஃபர்ஸ்ட் வேலையை முடிக்கிறது அப்படி எல்லாம் போட்டி போடுவோம். அப்படிங்கும் போது ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம போட்டி அப்படிங்கறது இருக்கும், எல்லா இதுலயும் போடுவோம். இப்ப வந்து சில சமயங்கள்ல யாரு அதிக நேரம் பேசாம இருக்கிறது மௌனவர், அதுல வந்து நான் ஜெயிச்சிருவேன்.
0: ஒரு போட்டியா யாரு நீங்க ஜெயிச்சீங்களா? நீங்க பேசுறத பார்த்தா நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்றத நம்ப முடியலையே.
1: அந்த மௌன விரதம் இருந்து பார்த்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும். பேசாமலே தனியா இருந்தா கூட மௌனமா இருக்கலாம், அது யாரும் சேர்ந்து இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலயும் கூட போட்டி போடலாம், அது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு. ஆனா அந்த வடிவேல் சார் சொன்ன மாதிரி பேஸ்ட் பேஸ்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டியா தான் இருக்கணும், பொறாமையா மாறிடக்கூடாது. போட்டி வந்து இருக்கலாம், ஆனா அது அதே அதுவே பொறாமையா மாறினா எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் தள்ளி வந்து பேசலாமா? கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா?
2: தள்ளிதான் வந்திருக்கேன்.
0: இப்போதான் கிளியரா கேக்குது. சொல்லுங்க.
2: நான் போட்டி போடுறது இதுக்கு, எங்க அம்மா வீட்டுக்கு போனா யார் சமைக்கிறதுன்னு போட்டி. நாங்க 4 பேர் உண்டு, போனா யாரும் சமையல் பண்ண எல்லா வேலையும் யார் தலையில கேட்டுருவா, எனக்கு எரிச்சலா இருக்கும். சந்தை போட்டு போட்டு இப்ப போன வாட்டி வந்து திருச்சிக்கிட்டேன் வேலையை. எங்க அக்கா நீ சார் பண்ணி

0: ஒருத்தர் குழம்பு ஒருத்தர் கூட்டு போறீங்க வைக்கலாமே. சூப்பர், நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டேன், நன்றி. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்படி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது வந்து போட்டி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோறு சமையலில் தான் அதுவும் போட்டி வரும், யார் யார் என்னென்ன பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சமையல்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வருது, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே சாப்பிட்றதுலாம் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
1: நான் போட்டி போடுவேன்னு சொல்லவே இல்லை,
0: அதான் போட்டி போட்டு சாப்பிட்றேன் எந்த சாப்பிட்றதாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இல்லையா,
1: அப்படிலாம் சொல்ல.
0: சரி, இப்போ நம்மளும் வந்து 12:54 நிமிடத்தில் சிநேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து நிறையா தோழிகள் கலந்துக்கிட்டு
1: கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் எந்த விஷயம்
0: அதான் சொன்னேன், நான் சின்ன வயசாக வந்து படிக்கிறதுக்கு வந்து போட்டி போடுவேன் அப்படின்லாம் சொன்னேன், நீங்கள் வந்து அதை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தெரியல. சரி, இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறையா தோழிகள் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக உங்களை அனுபவங்கள் வந்து இந்தந்த விஷயத்துக்கு போட்டி போடுவேன், பிடி சுத்தரதாக இருக்கட்டும், முறுக்கு சுத்தரதாக இருக்கட்டும்.
1: நான் கொஸ்டின் கேட்கும்போது ஃபஸ்ட்டு யோசிச்சேன், இதுக்கெல்லாம் யார் என்ன போட்டி போடுவாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ இதை கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயத்தை கேட்கும்போது ஆமாம் இல்லை இதுக்கெல்லாம் போட்டி போடலாம்,
0: அது கோலம் போடுறதுன்னு முதற்கொண்டு எல்லா விஷயத்துலையும் வந்து போட்டி போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது நமக்கு தெரிஞ்சது. ஸோ நிகழ்ச்சியில் அத்தனை தொழில்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உள்ளவங்களோட காற்றலை இணைந்திருந்தோம். நான் உங்கள் கடையம் ஞானவில்சன்,
1: மற்றும் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.
0: நிகழ்ச்சி நிறைவுபாடலாக வசீகரா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், நான் முத்துக்குமார் வரிகளில், ஹரிஹரன் குரலில் சூப்பர்னு ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6
5: நேரம் ஒரு மணி நேரில் இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6 தொடர்வது நலம்தானா.
6: நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
7: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.
8: அயன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபின்னா ரத்தத்தில் இருக்கிற ஒரு பிக்மெண்ட். இந்த ஹீமோக்ளோபின் நல்லா உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து அயன் கண்டிப்பாக தேவை. அப்போ ரத்தம், அதான் ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் தானே இருக்குது. அப்போ இந்த ரத்தம் நல்லா இருந்தால், நிறையா இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக போகும். சுவாசிக்கிற ஆக்சிஜனால் என்ன நடக்குன்னா ஒவ்வொரு பாடியில் இருக்கிற ஃபங்க்ஷனுமே ஆக்சிஜன் இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாயிரும். அதனால் பார்த்துருக்கிறீங்களா, நீங்கள் ரத்த சோகை இருக்கிறவங்க ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, படுத்தே இருக்கணும் போல் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் இல்லை. கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யான் பண்ணுவாங்க, கொட்டாயி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் குறைபாடு இருக்கிறனால தான் இந்த மாதிரி யான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அயன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அயன் வந்து நிறைய நேரம் சாப்பாடு மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா அயன் கூட சேர்ந்து கால்சியம் இருக்கிற மாதிரி சாப்பாடும் எதையாவது எடுத்துக்கிறோம். பால் வகைகள் எதையாவதையும் சேர்த்து கீரை கூட பால் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கீரையில் இருக்கிற அயன் என்னாகும், கால்சியம் மூலம் ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு பேருமே எனிமீஸ் மாதிரி, இவங்க இருந்தால் அவங்க நம்ம பாடியில் அப்சர்வ் ஆக மாட்டாங்க. அப்போ கால்சியம் இருக்கிறப்போ அயன் வந்து அப்சர்வ் ஆகாது. இதே மாதிரி கால்சியமும் அப்சர்வ் ஆகாமல் போயிடும், அயனும் அப்சர்வ் ஆகாமல் போயிடும், ரெண்டுமே நம்மளுக்கு வந்து குறைபாடு ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்து சாப்பிடணும். கால்சியமாக இருக்கிற பால் வகைகளையும் இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு உணவையுமே நம்ம சேர்த்து வந்து சாப்பிடக்கூடாது. விட்டமின் B12 வந்து குறைபாடு ஏற்படுறது. ஊட்டச்சத்து குறைஞ்ச ஒரு சாப்பாடு, ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடு சாப்பிட்றோன்னா விட்டமின் B12 அதுவுமே குறையிறப்ப என்னாகும்னா RBC நம்மளுக்கு ஒழுங்காக வந்து ஃபார்ம் ஆகாது. RBCனா ரத்தத்தை தான் நம்ம RBC ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அனிமல் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அதாவது சிக்கன்லேயோ மட்டன்லேயோ இதில் தான் வந்து அதிகமாக இருக்கும். மட்டனில் முக்கியமாக அது வந்து B12 வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வெஜிடேரியன் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறையாவே என்ன பண்ணணும்னா விட்டமின் B12 இருக்கிற பழங்களோ ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வெஜிடபிள்ஸை முக்கியமாக

0: கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஆர்பிசி இருந்தால் மட்டும்தான் அயன் நல்லாயிருக்கும். அயன் கண்ணன் நல்லா இருந்தால் தான் ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் எல்லாமே கனெக்டட் ஆயிரு. ஸோ ஆக்சிஜன் நல்லா இருந்தால் தான் நம்ம டயர்ட் ஆகாமல் இருப்போம். இப்போ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனிமியா முக்து பாரத் ரத்த சோகையை வந்து இங்கிலீஷில் அனிமியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபோர்ட் நைட்லேயும் 14 நாளுக்கு ஒரு தடவை வந்து அயன் டேப்லெட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம காலேஜ் பிள்ளைங்களுக்கோ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கோ வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரம் தூக்கி போட்டுடுறாங்க. அது சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல அயன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் சுறுசுறுப்பாக நம்மளால் வேலை பண்ண முடியும், நம்மளோட பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகும். இப்போ கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ தூரம் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை என்னையால் நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன், ஒரு 6 மணி நேரத்தில் நான் செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணுவேன்னா 10 மணி நேரம் எடுத்துக்குவேன். ஏன்னா என்னால் மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கி ரொம்ப டயர்டாக இருக்கேன். நம்மளுடைய எக்கனாமிக் இது என்ன ஆகுது, டவுன் ஆயிடுது. அதனால என்ன பண்ணுறாங்க, நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கணும், மக்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறனால தான் இந்த அயன் டேப்லெட்டை கொடுக்குறாங்க. மோஸ்ட்டாக இந்தியாவில் என்ன இருக்கிறாங்கன்னா அனிமிக்காக தான் இருக்காங்க. அதனால் ஒரு அனிமிக் டேப்லெட் அயன் டேப்லெட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து, கட்டாயமாக உங்களோட பெண் குழந்தைங்களை எடுத்துக்க சொல்லுங்கள்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள்.

இனிய மதிய வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேரம் 1:05 நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி தான் நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிற நண்பனாக இருக்கக்கூடிய அருகம்புளோட பயன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலேரில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நிகழ்ச்சியில் இப்போ 1001 திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் சொல்கிற ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஒரு மணி 10 நிமிடத்தில் நலம்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல் பற்றின பல்வேறு விஷயங்களை தான் தெரிஞ்சுக்கப்படுறதா சொல்லியிருந்தேன். அருகம்புல் வந்து எல்லா விதமான மண் வளத்திலையும் வளரக்கூடிய ஒரு புல் வகையைச் சேர்ந்த தாவரம் தான். குறுகலான நீண்ட இலைகளையும் நேராக வளரக்கூடிய தண்டுகளையும் கொண்டது. இது தன்னிச்சையாக வந்து எப்படி வயல்வெளி வரப்புகள் அப்புறம் அந்த வெட்ட வெளியில் இது எல்லாத்துலேயுமே வளரக்கூடிய ஒரு புல் தான் இது. அருகம்புல்ல சாப்பிட்றதுனால மட்டும் இல்லைங்க, அந்த புல் மேலே நம்ம வெறுங்காலோடு நடந்தாலே நம்ம உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். உடம்புல உள்ள அந்த நரம்பு நாளங்களையும் ரத்த நாளங்களையும் தூண்டிவிடக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. இதே கமலம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுசிலா குரல்களில்.

ஒரு மணி 14 நிமிடத்தில் நடந்தான நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 அருகம்புல்ல இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் கால்சியம், கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, மெக்னீஷியம், விட்டமின் ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி எல்லா சத்துக்களுமே வந்து இருக்குது. அருகம்புல பெரும்பாலும் சார் எடுத்து ஜூஸ் மாதிரி தான் வந்து குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறப்போ உடம்புல பல நோய்களுக்கு வந்து சுகம் கிடைக்குது. இதை பறித்து தண்ணியில் நல்லா அலசி சுத்தமாக்கின பிறகு தண்ணி சேர்த்து நல்லா இடித்து சார் எடுக்கணும். தேவைப்பட்டால் இது கூட துளசி, வில்வம் அந்த இலைகளை கூட சேர்த்துக்கலாம். அருகம்புல் சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. இரவும் பகலும் திரைப்படத்தில் இருந்து டிஆர் பாப்பா இசையில், ஆலங்குடி சோமு வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

ஒரு மணி 19 நிமிடத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 அருகம்புள்ள நண்பன் அருகம்புள்ள பற்றின பல தகவல்கள் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அருகம்புள்ள சார் எடுத்து மாலை வேளைகளில் கூட வந்து நம்ம குடிக்கலாம். ஆனால் 200 மில்லி அளவுக்கு வந்து குடித்தாலே போதுமானது. காலையில் குடிக்கிறது வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை, முடியாத பட்சத்தில் வந்து மாலையிலையும் கூட கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். தினமும் காலை வேளையில் காய்ச்சாத ஆட்டுப்பாலில் அருகம்புல் சாரை கலந்து ஒரு மண்டலம் வர குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது வந்து சரியாகும். அதே மாதிரி இந்த அதிக காரம் அப்புறம் மசாலா நிறைந்த உணவுகள்லாம் நிறைஞ்ச உணவுகள்லாம் சாப்பிட்றதுனாலையோ இல்லைனா அல்சர் வந்து வயிறெல்லாம் புண்ணாகிறதுக்கான அந்த அறிகுறியாக வந்து வாயிலையும் வயிற்றுலையும் வந்து புண்கள்லாம் வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அப்போ வந்து அவங்க வந்து அருகம்புல் சாரை குடிக்கிறது மூலமாக அதை வந்து சரி பண்ணிடலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அரை டம்ளர் அளவுக்கு அருகம்புல் சாறு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, வயிற்று புண்கள், அல்சர் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. நீலவனம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரியிலில், TM சவுந்தரராஜன் குரலில்.

மணி 24 நிமிடத்தில் நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6. ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல பற்றின பல்வேறு விஷயங்களாக தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அருகம்புல் வந்து இயற்கையிலே ரொம்ப குளிர்ச்சித்தன்மை கொண்டது. அதனால் உடம்பு சூடு இருக்கிறவங்க, அப்புறம் வெயிலில் வந்து சூட்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் அந்த சூட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த அருகம்புல் சாறு வந்து குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இது வந்து உடம்பு சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புடைய வெப்பநிலையை வந்து சமநிலையாக வந்து வச்சுருக்கிறதுக்கு வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல வாதம், கபம், பித்தம் இந்த மூணுமே வந்து எப்போவுமே சமநிலையில் இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் இந்த விதமான நோய்கள் பிரச்சனை எதுவுமே வராது. அருகம்புல் சாறு உடம்புல இருக்கக்கூடிய இந்த பித்தத்தோட அளவை சரி பண்ணுது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறவங்க அருகம்புல் சாறை வந்து குடிக்கலாம். இது ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப தடிமனாகாமலும் சுருக்கமடையாமலும் சமநிலையில் இருக்கிறதுக்கு வந்து உதவுது. இதனால் ரத்த ஓட்டம் வந்து தடையில்லாமல் போகிறதுக்கும் உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயர் ரத்த அழுத்தம், குறைஞ்ச ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இந்த ரெண்டையுமே சரி பண்ணி கண்ட்ரோலாக ரத்த அழுத்தத்தை வச்சுருக்கிறதுக்கும் இந்த அருகம்புல் சாறு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், கீரவாணி, பி சுசிலா குரல்களில் சுப்பிரண பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: Good night.
1: Good night.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1-800-419-1800 and 1097.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6

ஒரு மணி 12 நிமிடத்தில் நலம்தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல பற்றி பல்வேறு தகவல் தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அருகம்புல வைட்டமின் சத்துக்களும் தாதுப்புகளும் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்றப்போ அதை வந்து கட்டுக்களை வச்சுக்கலாம். கை கால் பாதங்கள் எரிச்சல், உடல் எரிச்சல், சோர்வு, கை கால் நடுக்கம் இது எல்லாத்தையும் குணமாக்குற வல்லமை ஒரு டம்ளர் அருகம்புல் சாருக்கு இருக்குது. இதை பயன்படுத்துகிற கொஞ்ச நாள்லேயே உடல் பிரச்சனைகள் வந்து குறையிறது வந்து நாம் வந்து உணரலாம். நோயாளிங்க மட்டும் இல்லாமல் உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம். மலச்சிக்கல் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் இது செயல்படும். பெண்களுக்கு மாதவிடாய் மற்றும் அது சம்பந்தமான குறைபாடுகள் இருந்து நிவாரணம் பெறவும், வளரக்கூடிய பிள்ளைங்க உடம்புக்கு வேண்டிய சத்தை பெறதுக்கும் அருகம்புல் சாறை வந்து குடிக்கலாம். ஸோ வந்து இவங்க தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, யார் வேணாலும் உடல் ஆரோக்கியத்துக்காக இது குடிக்கலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. குழந்தையும் தெய்வம்னு திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

ஒரு மணி 37 நிமிடத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நிறைய பண்பலை 102.6 கைப்பிடி அளவு அருகம்புல எடுத்து சுத்தம் செஞ்சு நறுக்கி வச்சுக்கணும். 4 இல்லைனா 5 டம்ளர் நீர் சேர்த்து கொதிக்க வைக்கணும். அது வந்து 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டணும். அதில் மிளகுத்தூள் உப்பு சேர்த்து இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா தேன் இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம். அருகம்புல சுத்தம் செஞ்சு நறுக்கு தண்ணியில் நல்லா கழுவி மிக்சியில் நல்லா மைய அரைச்சி சாறை வந்து வடிகட்டணும். அதோட தேன் கலந்து வந்து குடிக்கலாம். தொடர்ந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துருக்கு. பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி வரிகளில் பி. சுசிலா, பி. பி. ஸ்ரீனிவாஸ் குரல்களில்

ஒரு மணி 41 நிமிடத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல பற்றின பல்வேறு தகவல்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். தினமும் காலையில் பல் துவளக்கின பிறகு வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் அருகம்புல் சாறு இல்லைனா அந்த அருகம்புல வந்து கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணியை வந்து குடிக்கணும். அதுவும் வந்து டானிக் மாதிரி வேகமாக கட கடன் அப்படின்னு குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரோட சேர்த்து தான் வந்து அதை குடிக்கணும். இதை குடிச்சிட்டு அரை மணி நேரத்துக்கு வேறு எதையுமே குடிக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: ஒரு மணி 46 நிமிடத்தில் நலந்தன நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க நிலை பண்பலை 102.6 ஆரோக்கியத்தின் நண்பன் அருகம்புல். அருகம்புல பற்றின பல்வேறு தகவல்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அருகம்புல் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு பாதுகாப்பான மூலிகை தான். ஆனாலும் இதை தவறாக பயன்படுத்துகிறப்போ ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். அருகம்புல் கொதிக்க வச்ச நீரையோ அருகம்புல் வடிகட்டின சாறையோ உடனே குடிக்கக்கூடாது. அதே மாதிரி அதை உடனே குடிக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நேரம் கழித்து அந்த மாதிரி குடிக்கக்கூடாது. ஏன்னா உடனே குடிக்கும் போது அது நல்ல பலனை தரும். அருகம்புல் சாறை அதிக அளவில் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வயிற்றுப்போக்கு இல்லைனா செரிமான குளர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் எப்போவுமே அதை அளவோடு தான் குடிக்கணும். அருகம்புல் சாறிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த புற்கள் வந்து சரியாக கழுவப்படலை அப்படின்னு சொன்னால் அதில் உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் இல்லைனா பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஏதாவது சின்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தலாம். அதனால் அது முறையாக கழுவிட்டு தான் அந்த சாறு எடுக்கணும். நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுசீலா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

1:51 நலம்தன நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்தின் நண்பனை அருகம்புல பற்றின பல்வேறு தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தான் வந்து அதில் வந்து நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலுமே நம்முடைய மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதமான உணவுகளும் மருந்துகளும் ஒத்துக்கிறது இல்லை. ஸோ உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டு கலந்து ஆலோசிச்சதுக்கப்புறமா அருகம்புல் சார் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நலம்தன நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நான் தான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல், கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் பஞ்சு அருணாச்சலம், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில். கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 1:55 நிமிடம். நேர்களே, நலம்தானா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக வீர திருமணம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம் 2 மணிக்கான

நூறாவது முறை வீழ்ந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதான் பூமி. 99 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. விழுந்தாலும் எழுவும் விருட்சமாய். நேரம் 2:02 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்கு?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:06. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கோ நிகழ்ச்சியில். குக்கோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குரும்பூர்லேருந்து அபி கேட்டிருக்காங்க. எனக்கு கொடி திரைப்படத்துலேருந்து ஏய் சுழலி அந்த பாடல் தர முடியுமா? அது என் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், அந்த பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:10 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்தமான பாடலை காட்டலைகளை கேட்டு மகிழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர், உங்களது ஊர் இதை டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப்பை தட்டி விடுங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பாளையங்கோட்டையிலேருந்து கேசவ லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. எனக்கு ஒன்று நினச்சி பாட்டு படித்த திரைப்படத்தில் இருந்து பாடல் தர முடியுமா அப்படின்னு அவங்க கேட்ட அந்த பாடல் இதோ. SPP குரல் அட்டகாசமாக வந்துட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

15 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உடையாம்புலி பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனிஷ் அவங்க கேட்ட அந்த பாடல் என்ன செய்ய மச்சான் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரும் 2:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆலங்குளத்துலேருந்து கனிரவி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து காதல் கோட்டை திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெஜினா திருநெல்வேலியிலேருந்து காதல் கோட்டை திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்து இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி கேட்டிருக்காங்க, எனக்கு மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து கோடியருவி பாடல் தர முடியுமா? அதோ அந்த பாடல் இதோ.

நேரம் 2:32. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சாத்தான் குலத்திலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. எனக்கு பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் ஏதோ

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 2:37. இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து முத்து பேசுகிறேன். எனக்கு பொண்ணுமணி திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ளே சாங் தர முடியுமா? அவங்க கேட்ட அந்த பாடல்

நேரம் 2:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வானர்முட்டி நம்பிராஜ் கேட்டிருக்காங்க. எனக்கு பூவெல்லாம் முன் வாசம் திரைப்படத்துலேருந்து தாளாட்டும் காட்சியவா சாங் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோ உங்ககிட்ட அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நெஞ்சிருங்க.

நேரம் 2:48. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் குக்கோ நிகழ்ச்சியில். குக்கோ நிகழ்ச்சி அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உடையாம்பலி ஆகாஷ் கேட்டிருக்காங்க. எனக்கு ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து மனசுக்குள்ளே பாடல் வேணும் அப்படின்னு அவங்க கிட்டே அந்த பாடல் அதோ.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:54. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிவநாடனூர் மாரி கேட்டேன், அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு. ரிதம் திரைப்படத்திலிருந்து வருது, ஆனால்

அத்தோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பாடல் கேட்கறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் கேட்ட பாடல் கற்றலைகளை உலா வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களோட பாடல் இடம்பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. இதோடு நான் கிளம்புறேன், டாட்டா பை பாய். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்காநூர் அணியில் 8,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் தியூலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 3:03 நீங்கள் கேட்டுற இந்த நிகழ்ச்சி திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் திரை சம்பந்தமான கேள்வி பதில்கள் வந்து கலந்துக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256111 மற்றும் 0462256111 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: டவுன் தலைப்பேர் நடராஜன்.
0: சார், உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: கொடுங்க.
0: ஓகே, நம்ம இசை பேர் ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல?
1: ஆமா.
0: அவர் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் தமிழ் திரைப்படம் எது?
1: ரோஜா.
0: சூப்பர், உடனே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துட்டேங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
2: கேடிசி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேரு? உங்க பேர்?
2: ஹலோ,
0: உங்க பேர் என்னன்னு கேட்டேன். ஹலோ. நேரில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462262

0: 8561132 மற்றும் 0462225611333 என்ற எண்கள் கலக்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் இறந்தபட்டி மாரியம்மாள் பேசுறேன் சார். எனக்கு மியூசிக் போடுங்க, நான் படம் பார்த்தது கிடையாது. எனக்கு
0: இல்ல, ரொம்ப மியூசிக்ல ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன்.
1: இல்ல சார், நான் படமே பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியாது, படம் பார்க்க முடியாது.
0: நாங்கள் கேள்வியெல்லாம் அன்றைக்கி வந்துருக்குறோமா? சரி, நன்றிமா, நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். நன்றி. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ நீங்கள் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்குது. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில், பழனி பாரதி வரிகளில், மனோ அனுராதா ஸ்ரீராம் குழந்தைகளில் சூப்பரான பாடல் வந்துட்டுருக்குது. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கனிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: காலை 12 நிமிடத்தில் திரையரை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 திரை சம்பந்தமான கேள்வி இதெல்லாம் கேட்டுட்ருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வீரவாண்ட பிள்ளைக்கிட்ட முருகன் பேசுறேன். சார் நல்லா இருக்கீங்களா? உன்னோட நல்லா இருக்கேன்.
0: நலமா இருக்கிறோம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நெஞ்சு கேட்டேன், நல்லா இருக்கேன். மன இருக்க குக்கு சுத்தி இருக்கும் பாது சூப்பரா வந்து பொன்னிங்கில இருந்து வருது, தாம் பத்தில இருந்து வந்தது சார்.
0: சரி, ஓகே, உங்களுக்கு நான் அந்த கேள்வி கேட்கவா? சினி சம்பந்தம்
1: சார்,
0: சந்திரமுகி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யாரும் தெரியுமா?
1: சந்திரமுகியா?
0: ஆ,
1: வாசுவா?
0: அவர் இயக்குனர், இசையமைப்பாளர்
1: கேக்குறேன்.
0: இசையமைப்பாளர், மியூசிக் டைரக்டர் யார் அதுக்கு?
1: மியூசிக் டைரக்டரா? ஆமா, தெரியலையா சார்.
0: சரி, வித்யாசாகர் தான் அதனுடைய இசையமைப்பாளர். சரியா? நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? விஜய், உங்களுக்கு நான் கேள்வி கேட்கலாமா? சூர்யா வந்து ஒரு வாட்ச் மெக்கானிக்கா வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பார்ல, அந்த படத்தோட பேர்
2: என்னன்னு
0: தெரியுமா? அந்த படம் தான். ஆமா, நன்றிமா, நன்றி, நிகழ்ச்சியில கலந்துட்டே நன்றி. நம்ம நிகழ்ச்சி ஒரு சூப்பரான பாடல் வந்துருக்கு. வானத்தை போல திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், பா விஜய் வரிகளில், சுகுவிந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: காலை 19 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க திரையரவி நிகழ்ச்சி தான் நிலை பண்பலை 102.6. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
1: சார்
0: வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சேட்டிஸ் நகர்லேருந்து லக்ஷ்மி.
0: ஆ, சோ உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: என்னம்மா?
0: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: ஆ, கேளுங்க.
0: அதான் பழைய படத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்கவா?
1: ஆ, சரி.
0: 1955 வருஷத்தில் வந்து டவுன் பஸ் படம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சா, அதோட இசையமைப்பாளர் யாருன்னு
1: தெரியுமா?
0: ஒரு பாட்டு கூட வரும், சிட்டுக்குருவின்னு. ஆமா, அதுதான் அந்த பாட்டு வரும். அதோட இசையமைப்பாளர் யாருன்னு
1: தெரியுமா? கே.ஆர். பாப்பாவா?
0: இல்ல இல்ல இல்ல, ஆனா முதல் எழுத்து மட்டும் கரெக்ட்.
1: முதல் எழுத்து டியா?
0: இல்ல இல்ல,
1: திருச்சி லோகநாதனா?
0: டி.ஆர். பாப்பான்னு சொன்னீங்களோ. ஹலோ,
1: தெரியல சார்.
0: அது அது என்ன, டி.ஆர். பாப்பான்னு
1: சொன்னீங்களா?
0: இல்ல இல்ல, அவங்க இல்ல, கே.வி. மகாதேவன்.
1: கே.வி. மகாதேவன்.
0: ஆமா, அந்த பாட்டை பண்ணது யாருன்னு தெரியுமா? சிட்டுக்குருவி செய்தி. தெரியுமா?
1: எம்.எஸ். ராஜேஸ்வரி.
0: அதெல்லாம் தெரியும், மியூசிக் டைரக்டர் மறந்துட்டீங்கன்னா.

0: நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்,
1: வணக்கம் சார்.
0: உங்க எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஜெயக்குமார், திருச்செந்தூர்.
0: சார், உங்களுக்கு நான் கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க சார்.
0: இந்த மைக் மோகன் சொல்லுவோம் இல்லையா, பழைய நடிகர் மோகன்,
1: ஆமாம் சார்.
0: அவர் வந்து அவர் நடித்த படங்கள் எல்லாமே அவருக்கு வந்து வேற ஒருத்தர் தான் டப்பிங் பேசியிருப்பார். அவர் வந்து அவருடைய சொந்த குரலில் பேசி நடித்த முதல் படம் எதுன்னு தெரியுமா?
1: மோகன் நடிச்ச சொந்த பாட்டுலாம்
0: அவருடைய சொந்த குரலே டப்பிங் பேசி நடிச்சிருப்பார். அந்த படம் எதுன்னு தெரியுமா?
1: குழு தாங்களாம்.
0: அது பழைய படம் தான், அவர் கூட சிவகுமார் நடிச்சிருப்பார், ராதிகா நடிச்சிருப்பாங்க.
1: மனசுல இருக்க வர மாட்டேங்க. ராதிகா நடிச்ச, ராதிகா சிவகுமார் தங்கச்சி நடிச்சிருப்பாங்க.
0: அதுதான் படம் பேர் சொல்லுங்க.
1: மனசுல இருக்க வர மாட்டேங்க.
0: அண்ணன் தங்கச்சி பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில்.
1: ஆமா ஆமா. ஓகே
0: சரி, சொல்லிடவா.
1: சொல்லுங்க சார்.
0: பாசப்பறவைகள்,
1: பாசப்பறவைகள்,
0: இந்த படத்தில் தான் முத முறையாக அவர் சொந்த குரலில் வந்து டப்பிங் பேசி நடிச்சிருப்பார்.
1: சரி, நன்றி சார், நன்றி.
0: சரி, நன்றி நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துட்டேங்க, நன்றி.
1: சரி,
0: நம்ம நிகழ்ச்சி சந்திப்பு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில், வாலி வரிகளில் ஸ்வர்ணலதா, உன்னிமேனன், ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மோகன் குரல்களில்.

நேயர்களே, நிறைவுபெற்றது திரையருவி. இனி கேட்கலாம் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்

சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடன் உடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதிவர்ஜனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடைபெறும் துலீப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாளான இன்று கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மீண்டும் ஒரு மாலை வணக்கம் நேர்களை கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் புதிய தும்பி நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சி உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன்.
1: நான் உஷா.
0: எப்படி இருக்கீங்க உஷா? போன வாரம் பார்த்தது.
1: ஆமாம், நம்மளோட ஒரு டீலிங் பாக்கி இருக்கு. கேம் ஒன்று ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: எனக்கு வந்து ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகம். நேற்று நடந்ததே நான் மறந்துடுவேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன்?
1: நம்ம ஒரு கேம் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? குயில் பாட்டு.
0: ஆமாம்,
1: பாட்டுல வந்து முடியறத வச்சு நீங்க ஒரு வார்த்தை
0: சொல்லணும்.
1: அந்த
0: கேம்
1: ஞாபகம் இருக்கு.
0: குயிலே விட மாட்டேங்கிறீங்க, சரி ஓகே, சரி ஆரம்பிங்க.
1: குயில் பாட்டு.
0: இப்போ அந்த
1: இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. பாட்டை வச்சு அடுத்து ஒரு வார்த்தை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: நல்லா வாடிக்கிட்டனா?
1: பாட்டு,
0: பாட்டு வரி,
1: பாட்டு வரி. என்ன வரின்னு வருது? பரல நானே வச்சிட்டேன்.
0: நான் யோசிச்சிட்டேனே.
1: யோசிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
0: வரி குதிரை.
1: வரி குதிரை.
0: நான் சொல்லிட்டேன்.
1: சரி, குதிரை வச்சு நீங்க சொல்லுங்க. குதிரை ஆட்டம். சரியா,
0: ஆட்டம் பாட்டம்,
1: ஆட்டம் பாட்டம். அப்புறம் அந்த பாட்டம்ல முடியுறதுல பாட்டம்னா பாட்டத்துல என்ன வரும்?
0: என்ன வரும்,
1: என்ன வரும்? இப்படிதான் யோசிச்சு நேர்கள் நீங்களும் சொல்லணும். அதனால ரெடியா இருங்க, இதுல ஒரு கேம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு.
0: ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு புதிய தம்பி கேம்ஸை விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462255611332 மற்றும் 0462255611333 என்ற எண்களுக்கு அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு,
1: முள்ளக்காடு பாபு சார். பாபு சார், ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஆடிடலாமா?
2: இப்ப சொன்னீங்கதா. சரி, முயற்சி பண்ணி பாப்போம்.
1: முயற்சி பண்ணலாமா?
2: முயற்சி பண்றேன்.
1: சரி, நான் ஸ்டார்ட் பண்றேன். வாழைப்பழம்.
2: வாழைப்பழம், பழச்சாறு.
1: பழச்சாறு, சாறு, பழச்சாறு. இருங்க, நானே யோசிக்கிறேன்.

0: காட்டு பாருங்களேன், எனக்கு யோசிக்க முடியல. காட்டு காட்டு காட்டு காட்டு எருமை,
1: காட்டு எருமை, எருமை மாடு,
0: மாடு கன்று,
1: மாடு கன்று தானே,
0: கன்று
1: கன்று குட்டி,
0: ஆ சாரி கன்று குட்டி, கன்று சொல்லலாமே, டைம்லாம் முடிஞ்சிருக்கும் சார்.
2: இல்ல டைமே போடல, நீங்க வந்து பேசுறீங்க, சரி எப்படி பேசுறீங்க அப்படிங்கறதுக்காக நான் வந்து டைம் போடல.
1: சரி,
0: நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்க முடியுது இல்ல? இல்ல
1: கண்டிப்பா கண்டிப்பா, நல்லா தான் இருக்கு, வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: சரி ஓகே, நீங்க கேள்வி
1: கேக்குறீங்க, கொண்டு வாங்க மேடம்.
0: சரிங்க சார், கண்டிப்பா கொண்டு வந்துடலாம்.
1: அம்மா கொஞ்சம் மண்டைக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போம், மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும்ல மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார். சரி, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நீங்க கேக்குறீங்களா?
1: கேக்கடா,
0: கேளுங்க.
1: கணிதத்தோடு கணிதம், கணிதம் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் இருக்கலாம், கணிதம் தோல் தொடர்பு,
0: சரி
1: கணக்கோட தொடர்பு.
0: ஓகே,
1: நாலாவது எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி ஈச்சி
0: தான், நாலாவது எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி.
1: சரி, மூணு கூட கொடுத்துருக்கோம்,
0: என்ன வரும், என்ன வில்சன், டைம் போடுங்க வில்சன்.
2: நானும் யோசிச்சிட்டேன்
1: கூட சார். நான் கலையன் சார், கலையன் சார் சொல்லுங்க சார், ஞானவந்தன் சார்.
2: ஆ சொல்லுங்க சார்.
0: வில்சன் வந்து டைமே போடாம யோசிச்சிட்டு இருக்காரு சார்.
2: நான் ரொம்ப சின்சியரா எனக்கு கேள்வி கிட்ட மாதிரி நான் யோசிச்சிட்டு.
0: ஓகே, என்ன வரும், சரி எனக்கு ரொம்ப யோசிக்க முடியல சார், நீங்களே சொல்லிடுங்க.
1: மேடம் இது வந்து ஊர் வந்து கும்பகோணம் மேடம்.
0: கும்பகோணம்,
1: அதாவது கணிதத்தோடு தொடர்புடையது கோணம்.
0: ஆமா ஆமா, கோணம்,
1: கோவிலோட தொடர்பு கும்ப ஒன்னாவது
0: ஒரு மொழியில கோ அப்படின்னா அரசன் அர்த்தம். சூப்பர் சார்,
1: கோ என்றால் அரசன். ஆமா
0: சரி, நம்ம ஊரை விட்டு தாண்டி வேற எங்கயாவது வருவோம் அடுத்த தடவை.
1: நிறைய ஊருக்கு எடுக்கலாம்,
0: கண்டிப்பா நிறைய எடுக்கலாம்.
1: நன்றி நன்றி மேடம்.
0: ஓகே சார், நன்றி. இளையராஜாவோட இசையில வாலியோட வரிகள்ல கலைஞன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல்.

0: 4:15 கேட்டுட்டு இருக்கிறீங்க புதிய தூமி நிகழ்ச்சி தான். மத்தியிலே 1297 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில்.
1: சொல்லுங்க வில்சன்,
0: என்ன சொல்ல,
1: ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கே. ஏதோ ஒரு புதுவிதமான கேம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது.
0: புதுவிதமான ஒரு கேம் தான். சரி, வந்து யார் வந்து வசமா சிக்கறாங்க அப்படினு வந்து தெரிஞ்சுக்கோங்க.
1: ஓ, நேர்கிட்ட தான் ரிவீல் பண்ணுவீங்க போல இருக்கே நீங்க. ஆமா,
0: அவங்க சிக்கறாங்களா இல்ல நானே சிக்கிக்கிறேன் நான் வந்து தெரிஞ்சிருப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மகாலட்சுமி.
0: நல்லா இருக்கோம்
1: மகாலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கீங்களா? சரி, உங்க கூட கேம் விளையாடலாமா? நீங்க கேளு கேட்றீங்களா? கேளுங்க.
0: எனக்கு தானா கேளுங்க.
2: கருவாட்டு கூட முன்னாடி போ சீரந்தட்ட சூப்பர் மார்க்கெட் இறங்கி அப்படின்னு ஒரு இதுல வரும், அது என்ன பாட்டு?
0: என் கண்மணி என் காதலி.
1: என் கண்மணி என் காதலி.
0: என் கண்மணி என் காதலி அந்த பாட்டுல வரும்.
2: அதேதான். அது என்ன படம்?
0: சிட்டுக்குருவி. கரெக்டா? படம் கொஞ்சம் டவுட்ல தான் சொன்னேன், பாட்டு தெரியும் கன்ஃபார்ம்டா. ஓகே,
2: நீங்க கேளுங்க.
0: சரி, ஓகே. நானும் வந்து ரொம்ப ஈஸியா தான் சொல்றேன். அதாச்சும் ஒரு சம்பவம் ஒன்னு சொல்லுவேன், அதை வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி மாதிரி நீங்க சொல்லணும். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒண்ணு இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க லேட்டா வந்திருக்காங்க, ஒரு மணி நேரமா லேட்டா வராங்க, சொன்ன டைமுக்கு வரல. இன்னும் வந்து அவங்க வரல, நீங்க வந்து ஒரு 5 மணிக்கு வர சொல்லியிருக்கீங்க, 6 மணி ஆகி அவங்க வரவே இல்லை. இப்போ வந்து அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் எப்படி சொல்லுவீங்கன்னா, இப்போ 5 நிமிடத்தில் முக்கிய செய்தி, 5 நிமிடத்தில் வருவதாக கூறிய நண்பர் 1 மணி நேரமாகியும் வரவில்லை, அவரை தேடும் பணி தீவிரம், அவரை கண்டுபிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும்.

0: மன அறிவிப்பு இப்படி சொன்னேன்ல,
1: இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க உங்களுக்கு மகாலட்சுமி, சரிங்களா?
0: ஒரு நியூஸ்ல சொல்லுவாங்கல்ல
1: நியூஸ்
0: அந்த மாதிரி நீங்க
1: சொல்லுவாங்கல்ல,
0: நான் ஒரு இப்ப வந்து ஃப்ரெண்டு லேட்டா வந்ததுனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் சொன்னேன். முக்கிய செய்தி, 5 நிமிடத்தில் வருவதாக கூறிய நண்பர் 1 மணி நேரமாகியும் வரவில்லை. அவரை தேடும் பணி தீவிரம். அவரை கண்டுபிடித்துக் கொடுப்போருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என அறிவிப்பு.
1: இப்ப நான் சொல்றேன் பாருங்க மகாலட்சுமி.
0: இல்ல இல்ல, நான் உங்களுக்கு வேற ஒண்ணு சொல்லுவேன். அத மாதிரி இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்.
1: புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். வில்சன் வந்து இன்னும் 1/2 மணி நேரத்தில் வருவதாக கூறினார். ஆனால் இன்னும் வரவில்லை. அவரை எங்கே என்று தெரியவில்லை. கண்டுபிடித்து தருவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லணும்.
0: வீட்டுல வந்து டீ தூள் தீந்து போச்சு. இத வந்து நீங்க ஒரு செய்தியா, முக்கிய செய்தியா சொல்லணும் பரபரப்பா. சொல்லுங்க.
1: இது மகாலட்சுமி டோன்ல பேசக்கூடாது.
0: நியூஸ்ல சொல்ற மாதிரி சொல்லுங்க.
1: நியூஸ்ல சொல்ற மாதிரி
0: ஒரு பிரேக்கிங், ஒரு பரபரப்பா நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி சொல்லணும்.
2: டீ டீ டூல் தீந்து போச்சு, 1 மணி நேரத்தில் வாங்கி வரவும்.
1: யாருக்கு?
0: யாரு?
1: சும்மா சும்மா ட்ரை பண்ணுங்க. அப்படிதான் அப்படிதான்.
2: டீ டூல் தீந்து போச்சு, வாங்கி வரவும். டீ போடை.
1: டீ போடை.
2: ஆமா, பால் அடுப்பில் சுட்டு கொண்டு இருக்கிறது.
0: உரிய நேரத்தில் வருபவர்களுக்கே கூடுதல் டம்ளர் டீ தரப்படும்.
1: அவ்வளவுதானா மகாலட்சுமி? அப்படி என்ன சப்படி முடிச்சிட்டீங்க? அவ்வளவுதானா மகாலட்சுமி? என்னாச்சு? இன்றைய முக்கிய செய்தி, எங்கள் வீட்டில் டீ தூள் தீர்ந்து விட்டது. சீக்கிரமாக வாங்கி கொண்டு வரவும். வாங்கி கொண்டு வருபவர்களுக்கு 1 டீ இலவசமாக தரப்படும்.
0: இப்படி சொல்லிடுறோம்,
1: சரிங்களா? ஓகே மகாலட்சுமி,
0: சூப்பர்மா, நல்ல முயற்சி பண்ணியிருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டேங்க, நன்றி.
1: தேங்க்யூ. என்ன வில்சன், அடுத்து பாட்டு போட்டுடலாமா?
0: கண்டிப்பாக போட்டுடலாம். ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக ஒரு பிரேக் தேவைப்பட்டு.
1: சரி, என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னா, மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடியிருக்கிறாங்க. இளையராஜாவோட வரிகளில் பிரைசுடன், இளையராஜாவோட இசையில் பிரைசுடன் வரிகளில் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நாலு மணி 24 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க புதிய தும்பி நிகழ்ச்சி தான் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில்.
2: சரி வில்சன், உங்கள்கிட்ட ஒரு கேம்
1: திரும்பியுமா? மறுபடி முதல்ல இருந்தா
2: சரி, நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்து நீங்க வார்த்தையால பதில் சொல்லக்கூடாது. ஆமா எனக்கு பிடிக்கும் இல்ல பிடிக்காது, நான் இப்ப வந்த அப்ப வந்த அப்படி எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. சரியா?
1: எப்படி பதில் சொல்லாம இருக்கட்டுமா?
2: கேள்வி கிட்ட பதில் சொல்லணும், அது எப்படி சொல்லணும் அப்படின்றத மட்டும் கேளுங்க. அப்படி சொல்லணும், ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுக்கணும். சரிங்களா? வாய திறந்து வார்த்தை மட்டும் வரக்கூடாது. நீங்க கை தட்டிக்கலாம், ஓகே. உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா அதுக்கு சொல்லணும். லேட்டா வந்தீங்களாமே வேலைக்கு, உங்க ஃப்ரெண்டு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலையாமே. ஏனா என்ன அர்த்தம்?
1: ஏதோ வருது ரியாக்ஷன். நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். நீங்க கேளுங்க.
2: சரி, கேளுங்க, கரெக்ட்டா பதில் சொல்லுங்க.
1: ஓகே, நீங்க தான் ரியாக்ஷன் ஏதோ
2: சொல்லுங்க. சரி, உங்களுக்கு ஏதோ லாட்டரி டிக்கெட்ல பணம் பரிசு கிடைச்சாமே.
1: ஐயோ
2: ஐயோ, கிடைக்கலையா? நாளைக்கு விடுமுறையாமே அப்படினு உங்க பாஸ் சொன்னாராம்ல.
1: ஓஹோ
2: ஓஹோ, ஜாலி ஜாலி சொல்லணும்.
1: இது நான் சொல்றது கரெக்ட் தானா இல்ல எப்படி?
2: நீங்க வந்து மூணாவது கேள்விக்கு தப்பா சொல்லிட்டீங்க பதில்.
1: ஓ, ஏன் சொல்ல கூடாதோ? ஏ அப்படி சொல்ல கூடாதோ? ஒரு
2: ஜாலி. பணம் வந்து உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்கல கொடுக்கல அப்படினு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அப்படி சொல்லணும்.
1: எல்லாத்துக்கும் ஊஹுன்னு தான் வந்துட்டு இருக்கு பதில்.
2: வேற மாதிரி வருங்க, கேள்வியை பொறுத்து மாறும். இது ஒரு கேம், என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நேர்கள் கால் எடுக்கலாமா?
1: நம்ம எப்பவுமே கேள்வி கேட்டோனே பதில் சொல்லியே பழகிட்டோமா?
2: சொல்லியே பழகிட்டோமா?
1: அந்த ரியாக்ஷன் கொடுத்து நமக்கே வந்து வர மாட்டேங்குது. சரி, ஓகே நீங்கள் அடுத்த நேர் யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: சீக்கிரமாவா?
2: லைன் கிடைச்சிச்சு. ஓடியா ஓடியா, சீக்கிரம்.
3: சரி, உனக்கு நானே விளையாண்டுருவேன்.

0: நான் வந்துட்டேன், நான் விளையாட வரேன்.
1: சரி
0: சரியா?
2: சரி, எங்க இருந்து பேசுறீங்க?
0: யார் எங்க இருந்து?
1: கோமதி நமச்சிவாயம் பெருமாள் புரத்துல இருந்து. எங்க நாத்தனார கூப்பிட்டு அவங்க வாசல்ல இருந்து ஓடி வர்றதுக்குள்ளேயும் டைம் ஆயிடும்.
0: சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, கேம் விளையாடி இல்லமா?
1: விளையாடலாம்.
0: கேளுங்க கேள்வி. நீங்க கேளுங்க ஃபர்ஸ்ட்.
1: நீங்க கேளுங்களே.
0: நான் கேக்கணுமா? நான் வந்து இப்ப ஒரு கேம் நானும் வில்சனும் விளையாண்டோம், கேட்டீங்களா?
1: ஆமா. அதை விட அதுக்கு முந்தின கேம்.
0: அதுக்கு முந்தின கேம். சரி, இப்ப உங்களுக்கு அது ரெண்டும், அது ரெண்டும் வேண்டாம், இன்னொன்னு சரிங்களா? நான் ஒரு டயலாக் சொல்றேன், அதை நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க.
1: நானே விளையாடுறேன், இருங்கக்கா. என் நாத்தனார் வந்துட்டாங்க, நானே விளையாடுறேன். சொல்லுங்க.
0: ஓ, நான் ஒரு கேம் சொல்றேன், அதை நீங்க திருப்பி நீங்க அப்படியே சொல்லணும் டயலாக், சரியா?
1: நீங்க சொல்ற டயலாக நான் திரும்பி.
0: ஆமா ஆமா ஆமா. ஸ்டார்ட் பண்ணிட்டா? அடியே ஊசி வெடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி ருக்கு, நான் வத்தல குண்டு சொக்குன்னு. யாரடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டு பொம்பளை எல்லாம் அதிகாரம் பண்றோம். சரி, நான் ஸ்டார்ட் கட் பண்ணிரட்டுமா?
1: ஆமா, என்ன?
0: சரி இருங்க. அடியே ஊசி வெடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி ருக்கு, நான் வத்தல குண்டு சொக்குன்னு.
1: நான்
0: வத்தல குண்டு சொக்குன்னு.
1: அடியே ஊசி வெடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கடி இருக்கு, நான் வத்தல கண்டு சொக்கு
0: சொக்கு.
1: அடியே ஊசி வெடி, பாசி வெடி, நான் விருதுநகர் யானை வெடி, கேட்டுக்கொடி இருக்கு, நான் வத்தல குண்டு சொக்கு.
0: சரி,
1: அடியே ஊசி.
0: இருங்க இருங்க, இது வந்து நாப்பிரல் வாக்கியம் இல்ல, மண்வாசனை படத்துல வடிவுக்கரசி அவங்களோட டைலாக் கேட்டிருக்கீங்களா? அதுதான் நான் அப்படி சொன்னேன்.
1: அடியே பூசிபடி, பாசி வெடி, விருதுநகர் யானை வெடி, நான் வத்தல குண்டு இருக்கு, கேட்டுக்கடி. எனக்கு புரியல,
0: வடிவுக்கரசி அம்மாவோட டயலாக்க நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், சரிங்களா?
1: எதுல நீங்க இப்ப தானே காந்தி மதினீங்க,
0: வடிவுக்கரசின்னு தான் சொன்னேன் நானு.
1: மண்மாசனில வடிவுக்கரசி எங்க வர்றாங்க? காந்தி மதினி
0: காந்திமதி அம்மாவோட டயலாக் இத நீங்க வந்து அப்படியே சொல்லணும், அவ்வளவுதான்.
2: விருதுநகர்
1: யானை வெடி, யாரு தெரியுமாடி, வத்தல குண்டு சொக்கு, கேட்டுக்கோ, நான் யாரு தெரியுமாடி, நான் வத்தல குண்டு ருக்கு, கேட்டுக்கொடி சொக்கு.
0: சூப்பர் சூப்பர். அதிகாரம் பண்றவ
1: அத்தான், நான் தான் மவனை கெட்டிக்க போறேன்.
0: அப்படிதான் வரும்
1: பேசி.
0: சரி சரி, நன்றிமா. நீங்க கேக்குறீங்களா?
1: 70 வயசுல எனக்கு இப்படி எல்லாம் நீங்க டயலாக் கொடுக்க கூடாது.
0: சும்மா
1: அவங்க ஈஸியா நான் ஒரு டயலாக் சொல்வேன், அனேமா வில்சன் சார் கண்டுபிடிச்சிருவாரு. அது என்ன படம்?
0: ஹலோ, நாங்களும் கண்டுபிடிப்போம்ல. சொல்லுங்க.
1: சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: மாமா, காஞ்சு போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடியும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா, இது நதி நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. அந்த தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாராளமாமா ஆறுதல் சொல்ல முடியும்.
0: எனக்கு
1: எந்த படத்துல
0: யாரு ஆறுதல் சொல்லுவா என்று தெரியவில்லையே.
1: இல்ல, வில்சன் சாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: திரும்ப சொல்லுங்க.
1: மாமா, காஞ்சு

0: போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடி. அந்த நதியே காஞ்சு போயிட்டா தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க. அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாராளமாமா ஆறுதல் சொல்ல முடியும்.
1: விஜயகாந்த் படமா?
0: ஒரே ஒரு குழு.
1: விஜயகாந்த் படமா?
0: இல்ல.
2: க்ளூ கொடுங்க.
0: ஒரு குழு வந்து எஸ்பி சௌத்ரி. குடும்பம் அப்படி ஒரு பாட்டு உண்டுல்ல.
2: ஆமா,
0: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்
2: அன்பு மொழி வழங்கும். அந்த படத்துல உள்ளதா இது?
0: ஆமா, ஒரு பாட்டுக்கு நடுவுல இந்த டயலாக் வரும்.
2: ஓ சரி சரி, ஓகே ஓகே ஓகேமா, சூப்பர்.
0: டைம் ஓடுதே, யார் போறாங்க, யார் சொல்லணும்? படத்து பேரையாவது சொல்லுங்க உஷா.
2: தெரியல.
0: கோமதி உனக்கு வந்து சோதனையா?
2: உஷாக்கு வந்த சோதனை கோமதி அம்மா, நீங்க சொல்லுங்க.
0: தெரியலையா?
2: நல்லதொரு குடும்பம்.
0: ஆஹா, இந்த படம் வந்து
2: நடுவுல
0: பிரமிளா வந்து மாமனாருக்கு சொல்லுவாங்க,
2: நாளைக்கு போய் நான் படத்தை பாக்கேன். நன்றிமா,
1: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டு, நன்றி.
2: நீ ஊசி வெடி பாசி வெடினா
1: கேட்டு
2: கேட்டுலாமா?
1: என்ன படம், என்ன பாடல்?
2: வெற்றி விழா திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி இருக்கிறாங்க வாலியோட வரிகள்ல.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: 4 மணி 40 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கிறீங்க புதிய இந்த நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். ஸோ வந்து என்ன சொல்ல
1: என்ன சொல்லனே தெரியல வில்சனுக்கு.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளருக்கும் பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரே பாரப்பழுது சேரன் பேசுகிறேன்.
0: உங்க பேரு?
2: பாடலுக்கு வந்து சரணம் பல்லவி இருக்கீங்க, அந்த சரணம் பல்லவியில வந்து சரணம் பல்லவி ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரே இசை அமைப்பாங்க, மாற்றுப்பட்ட இசை அமைப்பு பல்லவியில.
0: எப்படி புரியல?
2: பல்லவியில மாறுபட்டு ஃபர்ஸ்ட் பல்லவியில ஒரு இசை வரும், ரெண்டாவது பல்லவியில ஒரு இசை வருங்க, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு பாடல் கொண்டு ரெண்டு பாடல்
1: சரணம் ஒரு இது பல்லவி இருக்கும்ல, பல்லவியில ஒரு ராகம், சரணம்ல ஒரு ராகம்,
2: பல்லவிலேயே ரெண்டு பல்லவி வருங்க,
1: பல்லவிலேயே ரெண்டு பல்லவி
2: வரும், ஒரு சரண பல்லவி, சரணம் பல்லவி அப்படி இருந்தா.
1: ஆமா,
2: அந்த பல்லவியில மாறுபட்ட இசை ரெண்டு வருங்க.
0: அப்படி என்ன பாட்டுல
1: பாருங்க
2: சொல்றீங்களா?
0: சொல்லுங்க.
2: ராஜாதி ராஜா உன் சந்திரங்கள், அது பல்லவியில ஒரு முதல்வர் இசை வருங்க, ரெண்டாவது பிள்ளையில மாறுபட்ட இசை வருங்க.
0: ஆமா, முதல்ல வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் இதா வரும், அப்புறம் கொஞ்சம் நாட்டு.
2: ஆமா, அப்புறம் ஓ வசந்த ராஜா
0: கடினமா கேட்டாலும்

0: பிரச்சனை இல்லையா? சரி ஓகே. சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேம் வந்து நானும் உங்க விஷயம் விளையாண்டோம் பாத்தீங்களா. அந்த ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னா பதில் சொல்லாம ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுக்கணும்.
1: கவனிக்கலீங்க.
0: சரி, ஒரு கே சரி ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது, ரியாக்ஷன் மட்டும் கொடுக்கணும் நீங்க.
1: சத்தம் மட்டும்,
0: அதாவது
1: அதாவது
0: அந்த மாதிரி அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் மாதிரி. இப்போ வந்து சூடா காப்பியை குடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? உஸ் அப்படிங்க சத்தம் போடுவோம்ல நாக்கு வந்து, அந்த மாதிரி
1: அப்படி சத்தம் வரும்ல, அந்த மாதிரி
2: அந்த மாதிரி
0: நான் கேக்குற கேள்விக்கு சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு சவுண்ட் அந்த மாதிரி அப்படி வரணும். சரி ஓகே. இப்போ திடீர்னு உங்க முன்னாடி ஒரு பாம்பு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: ஐயோ
1: ஐயோ, சவுண்ட் வரக்கூடாது, ஐயோ அப்படி சொல்லக்கூடாது, வார்த்தை
0: உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. சரி, ரொம்ப காரமான ஒரு மிளகாயை கடிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? சரி, பரீட்சையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதிக மார்க் வரல, கம்மியா வந்திருக்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த இது பண்றது அது கூட ஓகே தான். சரி ஓகே. அந்த வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஏசி காத்துல உட்காருதீங்க, இப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
1: என்ன
0: பாடல் வரப்போகுது?
1: என்ன பாடல் வரப்போகுது
0: சொல்லுங்க.
1: சொல்லணுமா? சரி, செந்தூர பாண்டி திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பாடல் தான் கேட்க போறோம். தேவாவோட இசையில, வாலியோட வரிகள்ல.

0: 4:48 நிமிடத்தில் புதிய தும்மி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரும் தெரிஞ்சுக்கலாமா?
1: கேட்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் சுப்பியாபுரத்துலேருந்து ராசாத்தி பேசுறேன்.
1: ராசாத்தி அம்மா.
2: ஆ மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ராசாத்தி அம்மா?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: சரி, கேள்வி கேட்குறீங்களா?
2: நீங்க
1: கேள்வி கேளுங்க. கேளுங்க.
2: நான் ஒரு ஒரு 12 மாசம் சொல்லுவேன்.
1: சரி,
2: அந்த மாசம் நீங்க பொடுபொடுன்னு நான் சொல்ற மாதிரியே சொல்லணும்.
1: சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆனா
1: மெதுவா சொல்லணும், ஃபர்ஸ்ட் சொல்லும் போது. சரியா? சொல்லுங்க.
2: சிங்கம், கன்னி, துலா.
1: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் சொன்னதே எனக்கு புரியல.
0: முதல்ல என்ன சொன்னீங்க?
2: சிங்கம்,
1: சிங்கம், சிம்மம்மா,
2: விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேடம், மிதனம், இடகம், கர்க்கடகம்.
1: அம்மா, ஏன் சிம்மம், கன்னி, விருட்சகம் இதை தவிர எனக்கு வேற ஒன்னும் தெரியாது. மேஷம், ரிஷபம்.
0: அப்படின்னா சொல்லிடலாம் வரிசையா.
2: விறுவிறுன்னு சொல்ல வேண்டியானே மேடம். சிங்கம், கன்னி, துலா, விருட்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேடம், மிதனம், இடகம், கர்க்கடகம், சிங்கம்.
1: மேடமா? மேஷம் தானே சொல்லுவாங்க.
2: மேடம், மிதனம்.
1: மேடம், மிதுனம். மேஷம், மிதுனம்.
2: மலையாளத்துல மாசம்.
1: ஓஹோ, அப்படிங்களா? எனக்கு மலையாளம் எல்லாம் தெரியாதே. இதே வரிசையில எனக்கு சொல்ல முடியாதுமா?
0: நன்றி
1: நன்றி. அடுத்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்கட்டுமா? சரி, நிகழ்ச்சியில ஒரு பாட்டு போட்டுடலாம்.
0: எந்த படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு?
1: எந்த படத்துல இருந்து அப்படின்னா, புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து. சுஜாதா, டி எல் மகாராஜன் பாடியிருக்கிறாங்க. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில், பழனி பாரதியோட வரிகளில்.

0: 4:56 புதிய தும்மி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். அப்புறம் முசா,
1: வந்துட்டோம். சொல்லுங்கள் வில்சன்,
0: எப்படி விளையாடுனீங்க இன்னைக்கு?
1: எப்படி விளையாடினீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி விளையாடினீங்கன்னு நான்
0: நீங்கள்
1: சொல்கிறேன்.
0: வந்து ரொம்ப சூப்பராக விளையாடி இருக்கிறீங்க. நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக
1: ரொம்ப
0: விளையாடி
1: ரொம்ப சூப்பர்.
0: இருக்கேன்.
1: அவருக்கு அவரே வந்து பாராட்டுகிறார். ஆ, சூப்பர் சார், சூப்பர்.
0: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்து நேயர்களும் கலந்துட்டு ரொம்ப சூப்பராக விளையாடி இருந்தாங்க. முல்லக்காடு பாபு, மகாலட்சுமி, அப்புறம் கோமதி நமசிவயம், சேரங்கசாமி, அப்புறம் இவங்க ராசாத்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க, நமக்கும் மதிப்பெண்கள் கிடச்சிருக்கு. அது வந்து
1: கிடைச்சிருக்கு.
0: முக்கியமாக வந்து சொல்லிக்கணும். நம்ம
1: முக்கிய செய்திகள் அப்படி சொல்றீங்க.
0: கண்டிப்பாக அதை வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்லிக்கணும். நம்ம மதிப்பெண்கிற ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை நேயர்களுக்கும்
1: நன்றி
0: நன்றியும் வாழ்த்துக்களையும்
1: சொல்லிட்டு
0: தெரிவிச்சுக்கோம். நிகழ்ச்சியில் உள்ள உங்களோட காற்றலைகளை இணைந்திருந்தோம். நான் உங்கள் கடையம் ஞான வில்சன்.
1: பாட்டு கேட்டலாமா?
0: ஓகே, நான் சொல்லிட்டேன்
1: கடைசியா
0: என் பேர் உங்களுக்கு பேர சொல்லியா?
1: என் பேர் உஷா, அது தெரியும் நேயர்களுக்கு.
0: பாட்டு கேட்குற அவசரத்தில் இருக்கீங்களா? சரி,
1: ஆமா,
0: உங்கள்
1: பாட்டு
0: நிகழ்ச்சி நிறைவாக
1: கேட்கலாம்.
0: எந்த பாடலும்
1: எஸ்பி சுப்ரமணியம் மின்மினி பாடியிருக்கிறாங்க. இளையராஜாவோட இசையில வாலியோட வருகையில ஐ லவ் இந்தியா திரைப்படத்துல இருந்து.

0: நேர்களே, இனி கேட்கலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை

செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பேருந்துகளில் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்தப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 5:03 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் படமும் பாடலும். இன்றைக்கி படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1986 வெளிவந்த படங்களில் பற்றிய தகவல்களும் அதில் இருக்கக்கூடிய பாடல்களும் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். ஸோ இன்றைக்கி வந்து முதல்ல பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு சொன்னால் அம்மன் கோயில் கிழக்காள். இந்த படத்துக்கு பேர் வச்ச கதையை வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், 1982 கமல் நடித்த சகலகலா வல்லவன் படத்தில் வரக்கூடிய அம்மன் கோயில் கிழக்காள அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சுது. அந்த பாட்டு வரியே படத்துக்கு தலைப்பாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி படத்துடைய இயக்குநர் சுந்தரராஜன் வந்து நினச்சிருப்பாரு. இந்த படத்தோட கதையை வந்து முதல்ல வந்து ரஜினிகாந்துக்காக எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பூவிலங்கு முரளி ரேவதியை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இந்த ரெண்டுமே நடக்கலை. அப்புறம் தான் வைதேகி காத்திருந்தால் படத்தில் சூப்பர் ஹிட்டான பிறகு தான் விஜயகாந்த் ராதா காம்போ இந்த படத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சுருப்பாங்க. பணக்கார பொண்ணா கண்மணிங்கிற கேரக்டரில் வந்து ராதா வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இவங்க வந்து அந்த படத்தில் ரவிச்சந்திரனுக்கும் அந்த வேலைக்காரிக்கும் பிறந்த ஒரு குழந்தையாக இருப்பாங்க. ஸ்ரீவித்யா தான் வந்து அவங்கள தன்னுடைய பொண்ணாக நினச்சி வளர்ப்பாங்க. சின்னமணியாக நடிச்சிருக்க அந்த விஜயகாந்த் தான் ஸ்ரீவித்யாவோட அண்ணன் வினு சக்கரவர்த்தியோட மகனாக வந்து இருந்திருப்பார். இந்த படம் வந்து ஷூட்டிங் எடுத்த இடம் எல்லாமே வந்து ஆந்திரா, ராஜமுந்திரி, கோதாவரி நதிக்கரையில் வந்து இந்த முதல் ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்திருப்பாங்க. மீதி எல்லாமே சென்னையில் வந்து கோவூரில் வந்து செட்டு போட்டு வந்து எடுத்திருப்பாங்க. வந்து சாதாரண ஒரு படம் இல்லை. 1986 வந்தாலும் பெரிய ஹிட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். 150 பல தேட்டரில் வந்து ஓடி இருக்கு. அதுவும் 20 மேலே 200 மேலே ஓடி இருக்கு. இந்த படத்துக்கு வந்து விஜயகாந்துக்கு வந்து ஃபிலிம்ஃபேரில் பெஸ்ட் ஆக்டர் வந்து அவார்டு வந்து கிடச்சிது. இந்த படத்தை தெலுங்கில் சிரஞ்சீவி வச்சு கைதி நம்பர் 786 கன்னடத்தில் நம்மூர ஹம்மேரா அப்படிங்கிற பேர்லையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இளையராஜா இசையில் இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு. அதுலேயும் சின்னமணி கோயிலில் இந்த பாட்டு பாடும்போது தான் ராதா வந்து மயங்கி விழுவாங்க, விஜயகாந்த் தாங்கி பிடிப்பார். அந்த ஒரு பாட்டு தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க காதலுக்கு அடித்தளமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் முதல்ல வந்து ராதா ஜெயிலிருந்து வந்ததும் விஜயகாந்த் வந்து சரியாகி சேர்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் ராதா பாட்டு பாடி அவருக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து வர்ற மாதிரி சோகமான சீனாக மாற்றினாங்க. அந்த சீன் தான் படத்தை 200 மேலே ஓட வச்சுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ அம்மன் கோவில் கலைக்கலை திரைப்படத்திலேருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் சித்ரா குரலில் சுப்ரண பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

அஞ்சு மணி 9 நிமிடத்தில் படமும் படவில் நீங்கள் சாங் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் தான் கடலோர கவிதைகள். பாரதிராஜ் இயக்கத்தில் வந்த படம், சத்யராஜுடைய வாழ்க்கையை மாற்றின படம் இது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சத்யராஜ் வந்து 75 படத்துக்கு மேலே வில்லனாக தான் நடிச்சிருப்பாரு. பாரதிராஜ் அவரை சின்னப்ப தாசா ஹீரோவாக்கும்போது பல பேர் சிரித்தாங்க, இந்த படம் வந்து எப்படியாவது ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் 200 நாளுக்கு மேலே ஓடி சத்யராஜையும் ஹீரோவாக மாற்றிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக வந்த ஒரு படம் தான் கடலோர கவிதைகள். ஜெனிஃபர் டீச்சராக நடித்த ரேகாவோட உண்மையான பேர் ஜோசப்பின் சுமதி. இவங்க தான், இவங்களுக்கு இதுதான் முதல் படம். பாரதிராஜா தான் இந்த ரேவதி ராதா மாதிரி ரா சென்டிமெண்ட்டில் ரேகா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பேரை மாற்றிருப்பாரு. வயல் நதி அப்படின்னு சொல்லி படம் எடுத்தவர் தான் பாரதிராஜா. முதல் முதலையாக கடலுக்கு வந்து போயிருக்கிறாரு. இந்த முழு படமுமே கன்னியாகுமரி முட்டம் கடற்கரையில் தான் எடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா பாரதிராஜாவில் தான் அந்த கடற்கரை ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அவுட்டோர் யூனிட்டில் லைட் போட்டவர் தான் இப்போது காமெடி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருக்கிற நடிகர் இளவரசு. அப்போ இவர் வந்து எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்துட்டு இருந்தார். இந்த படத்தோட கதையை தெலுங்கில் சிரஞ்சீவி சுஹாசினி வச்சு ஆராதனா அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணாங்க. அங்கேயும் சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸில் அந்த டீச்சர் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க தான் உண்மையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த படத்தில். ஏன் தாஸ் இதே மாதிரி ஆடு திசை மாதிரி உன் கையில் வந்தால் என்ன செய்வே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவர் பிரியாணி தான் அப்படின்னு சொல்லுவார். அதுவே ஜென்னியாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு மியூசிக் அந்த இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்படி வந்து ஒரு புது விதமான ப்ரப்போசல் வந்து தமிழ் சினிமாவுக்கே புதுசாக இருந்துச்சு அப்போ அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பாரதி முதல் மரியாதைக்கு அடுத்து பாரதிராஜாவோட ஒரு கடைசி காதல் காவி அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து சொல்லுவாங்க.

படம் 200 நாள் மேலே ஓடினாலும் இதில் சத்யராஜுக்கு அவார்டு கிடைக்கல, ஆனால் ரேகாவுக்கு தான் பெஸ்ட் நியூ ஃபேஸ் அவார்டாக வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை காதலிக்கிறேன் ஜெனிஃபர் அப்படின்னு சத்யராஜ் சொல்லவே மாட்டார், கடைசி வரை ஜெனிஃபர் ஜெனிஃபர் அப்படின்னு தான் சொல்லி கூடுவார். காதல் சொல்லாமல் சொல்கிறது தான் பாரத் ராஜா ஸ்டைல். அந்த கடைசி 5 நிமிஷத்துக்காகவே இந்த படத்தை திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் இளையராஜா இசையில், வைரமுத்து வரிகளில், ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஐந்து மணி 5:16 படமும் பாடல் நீங்கள் கேட்டு இருக்கீங்க. மத்திய 1997 மற்றும் பண்பலை 102.2 ஒளிபரப்பில் 1986 வெளிவந்த படங்களை பற்றின தகவல்களும் அதில் உள்ள பாடல்களும் தான் கேட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்கப்பட படம் மெல்ல திறந்தது கதவு.

அம்மன் கோயில் கிழக்காலை படத்தை டைரக்ட் பண்ண சுந்தரராஜன் தான் இது இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இசை வந்து ரெண்டு ஜாம்பவான்கள் சேர்ந்து போட்டிருக்காங்க. 1986 MSV விஸ்வநாதன் அவர்கள்கிட்ட படம் வந்து பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறதுனால அப்புறம் அவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்திருக்காரு அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டு அவருடைய ஃப்ரெண்டான ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம படத்துக்கு எம்எஸ்வி தான் மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரம் ஆர்கெஸ்ட்ரேஷனை வந்து இளையராஜா தான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் சேர்த்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் குழலூதும் கண்ணனுக்கு இந்த பாட்டு மட்டும்தான் முழுக்க முழுக்க இளையராஜா பண்ணது. மற்ற 6 பாடலுமே எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் டியூன் போட இளையராஜா பிஜிஎம் மற்றும் ஆர்கெஸ்ட்ரேஷன் இந்தவர்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒரே நாள் இரவில் முழு ரெக்கார்டிங்கே முடிச்சிருக்காங்க. அப்போது ஏஆர் ரகுமான் வந்து சின்ன பையனாக இருந்தார், அவருடைய பேர் திலீப் அப்படின்றதுக்கு. இளையராஜாவோட குழுவில் கீபோர்டு வாசிச்சிருக்காரு அவர். இந்த படத்தோட எல்லா பாடல்களுக்கும் கீபோர்டு வாசித்தது ஏஆர் ரகுமான் தான். இந்த படத்தில் மற்ற எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு சுவாரஸ்யம் வந்து நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், படம் வந்து ரிலீஸ் ஆகி மதுரையில் வந்து ஒரு தியேட்டரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீல் பெட்டியை வந்து மாற்றி போட்டுட்டாங்க. அதாவது இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட்லையும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து செகண்டாகவும் போட்டுட்டாங்க. ஆனாலும் மக்கள் படத்தை பார்த்துட்டு படம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அப்படியே படத்தை மாற்றி ஓட்டினாங்க. அதனாலேயே படம் பெரிய ஹிட்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். சுப்பிரமணிங்கிற கேரக்டரில் நடித்த மோகன் கிராமத்துக்கு நாட்டுப்புற பாடல் ஆராய்ச்சிக்காக வராரு. அவரோட முறப்பொண்ணு துளசியாக நடித்தவங்க ராதா அவங்கள வந்து காதலிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து முகத்தில் போட்ட நூறுசகன் அப்படிங்கிற அமலா வந்து காதலிக்கிறாரு. ஆனால் நூறுசகன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க. அப்போ துளசியும் தற்கொலைக்கு போகும்போது அவங்கள காப்பாற்றி கடைசி அந்த காதல் ஜெயிக்குது. இதை தான் வந்து படத்தோட கதையாக இருக்கும். வா வெனிலா அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த படத்தில் வந்து வரும். இந்த பாட்டு வந்து எம்எஸ்வியோட 1953 வருஷம் வெளியான சந்திரானில் வந்த வான்மீதிலே அப்படிங்கிற அந்த பாட்டில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணது. எம்எஸ்வியே தன்னோட பழைய பாட்டை புதுசாக வந்து இதில் பண்ணியிருப்பார். திரும்ப 1984 மோகன் தான் நம்பர் ஒன் வந்து இருந்து அவருக்கு வந்து அப்போ விதி 100வது நாள் மெல்ல திறந்தது அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு. இவரை வச்சு எடுத்தால் பாட்டு ஹிட் ஆகும் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் ஏவிஎம் சரவன் வந்து இவருக்கு வந்து கூட்டிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து மைக் மோகன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பேர் கிடச்சிது. நூர்ஜஹான் ரோலுக்கு முதல்ல வந்து ரேவதியை கேட்டாங்க. அவங்க வந்து கால் ஷீட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அப்போ தான் மலையாளத்திலேருந்து வந்த புது பொண்ணாக இருந்தால் அமலா வந்து போட்டாங்க. அமலா வந்து முகத்திரை போட்டே பாதி படத்துக்கு மேலே நடிச்சிருப்பாங்க. முகத்திரை போட்ட பொண்ணை பார்த்தே ரசிகர்கள் வந்து உருவானது இந்த படத்தில் தான். இந்த முழு படமுமே பொள்ளாச்சி ஆனமலை காட்டில் தான் எடுத்திருப்பாங்க. தேடும் கண் பார்வை அந்த பாடல் வந்து பச்சை பசேல் வயலில் இருக்கக்கூடிய அங்கே பம்பு செட்டில் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ கூட அந்த இடத்த மெல்ல திறந்தது கதவு தொகுப்பு அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ மெல்ல திறந்தது கதவு படத்தில் வந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் சித்ரா குரலில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கே கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஐந்து மணி 25 நிமிடத்தில் படமும் படம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய படம் புன்னகை மன்னன். நவம்பர் 1, 1986 தீபாவளி ரிலீஸ் ஆக வந்த படம் தான் இது. கே பாலச்சந்திர தான் இயக்குனர் படத்தை. இந்த படத்தோட ஹீரோயின் ரேகா வந்து கடலோர கவிதைகள் ஷூட்டிங்கில் இருந்தப்போ பாரதி ராஜா கிட்ட பார்த்து நல்ல பொண்ணாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சிருப்பாங்க. ரேகாவுக்கு வந்து இது ரெண்டாவது படம். இந்த புன்னகை மன்னன் படத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தோட அந்த வரக்கூடிய அந்த தீ மியூசிக் தான், அந்த புகழ்பெற்ற அந்த தீ மியூசிக்கை பியானோ டூனில் வந்து வாசிருப்பாங்க. யார் அப்படின்னு சொன்னால், இளையராஜாவுடைய டீமில் அப்போ இருந்த திலீப் அப்படிங்கிற 19 வயசு பையன். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அந்த இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்துலையும் கீபோர்டு வந்து வாசிருப்பாங்க. இந்த படத்துடைய 25வது வார விழாவில் தான் கே பி பாலச்சந்திரன் வந்து கமலுக்கு புரட்சி மன்னன் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் கமல் வந்து டபுள் ரோல் பண்ணியிருப்பாங்க, சேது ப்ளஸ் சாப்ளின் செல்லப்பா அப்படிங்கிறதுல. சாப்ளின் கெட்டப்பில் சுகத்தை மறைச்சி சிரிக்க வைக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். கமல்ஸை வந்து சார்லி சாப்ளின் மேலே இருந்த ஒரு அன்பால் தான் இந்த கேரக்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ரஜினியுடைய மாவீரன் படத்தோட தான் இந்த படம் தீபாவளிக்கு வந்துச்சு. ரெண்டு படங்களுமே ஹிட்டு தான். ஆனால் புன்னகை மன்னன் 25 வாரத்துக்கு மேலே ஓடி சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் 1981 வந்த கமலோட மரோ சரித்ரா படத்தோட தொடர்ச்சி மாதிரி தான் ஆரம்பிக்கும். மலையிலேருந்து அந்த குதிக்கிற அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்கும். கே பாலச்சந்தருக்கு நெருக்கமான ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம் காதல் தோல்வியினால. அந்த வழியிலிருந்து தான் தற்கொலை பண்ண தோணுச்சு அப்படின்னா, அதை விட பெரிய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு. அதனால தான் சேது கேரக்டர் தற்கொலையிலேருந்து பிழைச்சி டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாரு. இந்த படத்தில் சேது அப்படிங்கிற டான்ஸ் மாஸ்டராக கமல்ஹாசன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்காக கமல் வந்து மாடர்ன் டான்ஸை சுந்தர மாஸ்டர், அதாவது பிரபுதேவா அவங்களுடைய அப்பா கிட்ட 3 மாதம் கற்றுக்கிட்டுப்பாங்க. மாமாவுக்கு கொடுமா அப்படிங்க அந்த பாட்டில் அவர் போட்ட ஸ்டெப்பை இப்போ கூட யாரும் காப்பி பண்ண முடியாது. அந்த பாட்டு தான் முத முறையாக பிரேக் டான்ஸை தமிழில் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். மலை மேலே இருந்து குதிக்கிற அந்த சீனில் மொதல் சீன்லேயே கமல் வந்து நிஜமாகவே கண்ணில் அவர் கண்ணில் அடிபட்டுருச்சு. கண்ணாடி உடஞ்சி அந்த கண்ணில் காயப்பட்டிருக்கும். ஆனாலும் அந்த ஷூட்டை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அந்த கண் கலங்கின ஷாட்டோட தான் படத்துலேயும் வந்து வச்சுருப்பாங்க. முதல்ல கிளைமேக்ஸில் சேதுவும் மாலினியும் சேர்ந்து சூசைட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க. ஆனால் படத்தோட ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து தீபாவளிக்கு அழுவாங்க அப்படின்னு சொல்லி சேது மட்டும் பிழைக்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. அதனால் கடைசியில் ரேவதி மட்டும் கீழே விழுற மாதிரியும் கமல் வந்து அவங்களை காப்பாற்றுற மாதிரியும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க.

5:31 கேட்டுட்ருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான். 1986 வெளிவந்த படங்களை பற்றின தகவல்களும் அதில் உள்ள பாடல்களும் தான் கேட்டுட்ருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்கிற படம் என்ன அப்படின்னா, மைதிலி என்னை காதலி. ஸோ வந்து இதுதான் புன்னகை மன்னன், கடலோர கவிதைகள், இந்த எல்லா படத்துக்கும் முன்னாடி வந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். டி ராஜேந்திர தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, ஒளிப்பதிவு, பாடல், நடிப்பு எல்லாமே. தமிழ் சினிமாவில் இப்படி 8 டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே ஆள் பார்த்தது இதுவரைக்கும் இவர் ஒருத்தர் தான். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவருடைய மனைவி உஷா ராஜேந்திர அவர்கள்.

மட்டும்தான். மெல்ல இந்த படத்துடைய கதாநாயகி அமலா மெல்ல திறந்தது கதவு தான் அவங்களுடைய முதல் படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிருப்போம். ஆனால் உண்மையிலே அவங்க அறிமுகமானது இந்த படத்தில் தான். டிஆருக்கு இந்த படத்தில் நல்ல பரதநாட்டியம் ஆட தெரிஞ்ச பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பெங்களூரில் இருந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து அமலாவை பார்த்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்து அவங்களுக்கு 17 வயசு தான். இந்த படத்தில் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது நடிகை சுலட்சணா அவங்க தான். மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்ச டிஆர் வந்து இந்த படத்தில் ஒரு மைதிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து காதலிப்பார். அந்த பொண்ணு அவரை ஏமாத்திடுவாங்க. அதே நேரம் இன்னொரு மைதிலி அப்படிங்கிற இந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய அமலா வந்து அவருடைய தியாகத்தை கேள்விப்பட்டு அவங்களை காதலிக்கிறாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு மைதிலி இணை காதலி அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து வச்சிருப்பாரு. இந்த படத்தில் பொன்னான மனசே அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடலில் ஒரு சின்ன பொண்ணு வேஷம் போட்டு ஆடுற குழந்தை வந்து பார்த்துருப்போம். அது வேற யாரும் இல்லை, டிஆர் அவர்களுடைய பையன் சிலம்பரசன் அவர்கள் தான். இந்த படத்தை தான் டிஆர் வந்து தன்னோட பையனை முத முறையாக ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே டிஆர் எழுதி இசையமைச்சு போட்டது தான். 1987 டேப் ப்ரக்காரில் அதிகம் ஒழிச்ச பாடல் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இது வந்து அப்போ கல்யாண வீட்டோடைய நேஷன் அந்தம் அப்படின்னே வந்து சொல்லலாம். டிஆர் இந்த படத்தை வந்து வெறும் 28 நாள்லேயே வந்து முடிச்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் ஷூட்டிங். டிஆர் ஒன்று டிஆர் அப்படினாலே வேகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வந்ததே இதனால தான். இந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வந்து தாடி வந்து இல்லை. இந்த படத்தில் மாணிக்கம் கேரக்டர் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறதுனால தாடி வச்சிருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பார். படம் முடிஞ்சு அதே ஸ்டைலாக வந்து மாட்டிக்கிட்டார். அப்போ இருந்து தான் இப்போ வரைக்கும் அதே தாடி தான் டிஆரோட ஒரு அடையாளமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரும் டிஆர் தான். கேமராமேனுக்கு காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறனால இல்லை, என்னோட கண்ணில் நான் பார்க்குற ஃப்ரேம் தான் என்னோட படம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேமராவை தூக்கிட்டு தோளில் கேமரா வச்சுட்டு அப்படி ஓடி ஓடி போய் எல்லா ஷாட்டுமே வந்து எடுத்திருப்பார். இந்த படத்தை 4 February 1986 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பொங்கல் முடிஞ்சு தியேட்டர் எல்லாமே காலியாக இருக்கும்போது எல்லா ஏ சென்டர் பி சென்டர்லேயும் போய் இவரே போஸ்டர் ஓட்டியிருப்பார், டிஆர் படம் பாருங்கள் அப்படின்னு. ஆட்டோவில் மைக் வச்சு கத்திட்டே போயிருப்பார். அந்த மார்க்கெட்டிங் தான் படத்தை 100 நாளைக்கு மேலே ஓட வச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவர் டிஆருக்கு மைதிலி என்னை காதலி டிஆர் அப்படி பேர் அப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒருதலை ரகம் டிஆர் அப்படின்னு தான் பேர் இருந்தது.

கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நானம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை.

5:40 படமும் பாடல் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்புல நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிற படம் சம்சாரம் அது மின்சாரம். விஷ்ணு அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல இந்த படத்தில் கண்ணம்மா கேரக்டரே கதையில் கிடையாது. ஏஎம் சரவணன் அவர்கள் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பொம்பளை கேரக்டர் வேணும், காமெடியாக மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து ஒரு 4 நாள் திரும்ப வந்து ஸ்கிரிப்டை மாற்றி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். விஷ்ணு முதல்ல கதை கேட்டணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அப்புறம் வந்து அவரே கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப எழுதிட்டு வந்து இந்த கேரக்டர் இல்லைனா படமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்படி கொண்டு வந்தால் அந்த கம்முன் கடை கண்ணம்மா அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர்னே சொல்லலாம். அந்த படத்தில் இருந்து அம்மையப்பன் வீடு வந்து அது செட்டு இல்லை, அந்த ஸ்டுடியோலேயே போட்ட உண்மையிலே கட்டின ஒரு வீடு தான் அது. அந்த வீடு தான் அதுக்கப்புறமா ரஜினியுடைய மன்னன், தர்மதுரை, குரு சிஷ்யன், கமலுடைய அவ்வைசன்மிகை, மைக்கேல் மதன காமராஜன், ராஜா இந்த அப்புறம் ராஜா சின்ன ரோஜா இந்த மாதிரி எல்லா படத்துலையுமே வந்து வந்திருக்கும். ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேலே எடுத்திருப்பாங்க. விசுவோட மேடை நாடகம் உறவுக்கு கை கொடுப்போம் அதை 1975 ஒய்ஜி மகேந்திரன் படமாக எடுத்து ரொம்ப பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சு அது அந்த படம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த நாடகத்தோட கிளைமேக்ஸில் மக்கள் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததை கேள்விப்பட்டதான் அந்த ஃப்ளாப் படத்தை ஹிட் ஆகிறதான் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ரைட்ஸ் வாங்கி சரவணன் வாங்கியிருப்பார். விசு தான் அதை காமெடி கலந்து திரும்ப மாற்றி எழுதியிருப்பார். இந்த படத்தில் அம்மையப்பனுடைய பிள்ளைகளாக வர எல்லா கேரக்டர்களுமே சுதந்திர போராட்ட தலைவர்கள் பேர் தான் வச்சுருப்பாங்க. சிதம்பரம், சிவா, சரோஜினி, பாரதி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. கடைசியில் எல்லாரும் சேர்ற சீனில் முதல்ல லட்சுமி வந்து பேசி முடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த ஆல்பர்ட் பெர்னாண்டஸாக நடித்த அந்த நடிகர் கிஷ்மு தான் அம்மா பேசுகிறதோட வேலைக்காரி கண்ணம்மா பேசினா தான் பவராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. விசு வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து மாற்றினார். அதுதான் அந்த கிளைமேக்ஸ் ஸ்பீச் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்துக்கு நிறைய அவார்டு வந்து கிடச்சிது. நேஷனல் அவார்டு, சிறந்த மூவி அப்படிங்கிற அவார்டு, பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அவார்டு, அப்புறம் வந்து 25 வாரங்களுக்கு மேலே ஓடின ஒரு படமாக வந்து இருந்தது. அப்பவே அதுவும் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்து அதிகமா லாபம் பார்த்த

அம்மா வந்து இருந்தது. இது கிட்டத்தட்ட விசுவோட சொந்த கதை அப்படின்னு சொல்லலாம். விசு வந்து கூட்டு குடும்பத்தில் வந்து வளர்ந்தவர், அவங்க வீட்டில் 12 பேர் இருப்பாங்களாம் அப்படின்னு அவரே சொன்னார். எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், சண்டை வரும், ஆனால் பிரிய மாட்டோம். அதே மாதிரி எல்லா மிடில் கிளாஸ் வீட்லையும் இருக்குமா அப்படின்னு தான் அந்த கதை எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அம்மையப்பன் கேரக்டர் வந்து அவர் வந்து அவருடைய அப்பாவை பார்த்து எழுதுனதாக சொல்லியிருப்பார். இந்த படத்தை வந்து ரகுவரன் வந்து அப்போ வந்து வில்லனாக தான் எல்லா படத்துலையும் வந்து கூப்பிடுவாங்களாம். இந்த படத்தில் தான் சிதம்பரம் அவன் வந்து கஞ்சன் கணக்கு பார்க்குறவன் அப்படிங்கிற ரோலில் வந்து அவர் நடித்ததை பார்த்து இவர் வந்து வில்லன் இல்லை, இவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஆக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கும், என்னம்மா இது அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய இசை வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் தான். 25 வருடங்களுக்கு மேலே ஒரே படம் ஏவிஎம்க்கு வந்து இந்த படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் முதல் நாள் இந்த ஷோவில் வந்து ஏவிஎம்ல வந்து பார்த்துட்டு எல்லாமே சொன்னாங்களாம், என்னப்பா படம் இது, ஃபைட்டும் இல்லை, கிளாமர் சீனும் இல்லை, படமே ஓடாது அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். ஆனால் இன்டர்வியூ விட்டதும் பெண்கள் எல்லாருமே அழுதுட்டு வந்து வெளியில் வந்து எங்கள் வீட்டு கதை இது அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் வந்து இந்த படமே ஹவுஸ்ஃபுல்லாம், இளையராஜா இசையில் படம் போகிறது பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இளையராஜா இசையும் இல்லாமல் ஃபைட் சீனும் கவர்ச்சி எதுவுமே இல்லாமல் ஒரு படம் போய் ஹிட்டானது ரொம்ப இந்த சம்சாரம் அது மின்சாரம் இந்த படம் தான்.

மணி 48 நிமிடத்தில் படமும் பாடல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். 1986 வெளிவந்த படங்களோட பற்றிய தகவல்களும் அந்த படங்களில் உள்ள பாடல்களும் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற படம் மிஸ்டர் பாரத். எஸ்பி முத்துராமன், ஏவிஎம், இளையராஜா, ரஜினி இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இது 5வது ஹிட் படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சத்யராஜ் தான் படத்தில் ரஜினிக்கு அப்பாவை நடிச்சிருப்பார். ஆனால் நிஜத்தில் சத்யராஜ் ரஜினியோட 4 வயசு சின்னவர். மேக்கப்பில் இருந்தால் அவர் வந்து பெரியவர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னம்மா கண்ணு அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த படத்தில். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்கிரிப்ட்லேயே இல்லை. சென்னையில் இருக்க ஒரு தேட்டர் ஓனரான ஆனந்த் அப்படிங்கிறவர் அடிக்கடி சொல்கிற ஒரு டயலாக் தான் இதுவான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு அவர் சொல்கிறத சரவணன் அவர்கள் கேட்டுட்டு வந்து இதை வந்து சத்யராஜுக்கு வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் இன்னும் வரைக்கும் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஹிந்தியில் 1978 அமிதாப் நடித்த த்ரிஷூல் அப்படிங்கிற அந்த படத்தோட ரீமேக் தான். அதை தான் அப்படியே தமிழில் மிஸ்டர் பாரத்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸில் வந்து எடுத்திருப்பாங்க. ரஜினி சத்யராஜ் ரெண்டு பேருமே குதிரை மேலே போகிற மாதிரியான ஷாட்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது வந்து ரேஸ் கோர்ஸில் பெர்மிஷன் வாங்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. மைக்கேல் அப்படிங்கிற அந்த ரோலில் வில்லனாக வரகுரவன் வந்து நடிச்சிருப்பார். முதல்ல அந்த ரோலுக்கு வேற ஒருத்தர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சரவண ரோல் வந்து போலீஸ் போலீஸ் அப்படிங்கிற படத்தில் ரகுவரனுடைய ஆக்டிங்கை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இந்த பையனை கூட்டிட்டு வாங்க பையன் தான் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவரை நடிக்க வச்சிருப்பாராம். ரஜினிகாந்தோடைய அம்மாவை நடித்த சாரதா அவங்க இறக்குற சீனில் அவங்க நிஜமாகவே அழுதுட்டாங்களாம். இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதினவர் விசு தான். அவர் வந்து உங்கள் பையன் வந்து உங்களை பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லி டயலாக் எழுதி கொடுத்ததுமே அவங்களுக்கு வந்து கண்ணீர் வந்துருச்சான். ரஜினி அந்த சீனில் பேசாமல் நின்றதும் அந்த இடத்துல ரொம்பவே பெருசாக பேசப்பட்ட ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் கவுண்டமணி காமெடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் டீ கடையை வச்சிருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் வந்திருப்பார். அந்த டீ கடை ட்ராக் முழுக்கவே ஸ்டுடியோவில் தான் வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ரஜினி கவுண்டமணி இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஆனால் எடிட்டிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஜனவரி 10, 1986 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு தான் அந்த படத்து கூடவே ரஜினியோட இன்னொரு படமான நான் அடிமை இல்லை இந்த படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமுமே ரஜினி படம் தான். ஆனால் மிஸ்டர் பாரத் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். நான் அடிமை இல்லை ஓரளவு சுமாரான ஆவரேஜாக ஓடின படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாளில் ரெண்டு ரஜினி படம் வந்தது அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தது. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. கேட்ரஸி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: 55 நிமிடத்தில் படமும் பாடல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் 1986 வெளியான படங்களை பற்றின தகவல்களும் அதில் எல்லா பாடல்களும் எல்லாமே கேட்டு ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட காற்றல்களை இணைந்திருந்தேன். நானும் உங்கள் கடையம் ஞானல் வில்சன். இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ நிகழ்ச்சி நிறைவாக விக்ரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கமலஹாசன் குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: கண்ணே ஒட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது
2: கொட்டி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி
3: மன்னித்த

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்டத்திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்து வைத்தார். அறுவடை செய்யப்பட்ட விவசாயப் பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ்பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். 2027 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விரிவான விவரங்களை தெரிவிப்பதற்கான அம்சங்களையும் இடம்பெறச் செய்ய வேண்டுமென தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் செக்கானூரணியில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா

என்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேய நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இசையால் இதை நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 6:03. இந்த நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நேரம் இது. பாமாலை சூட்டி மகிழ்வோம், இது பக்தி மாலை ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடல் கே. வீரமணி பாடியது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகாஹெட்ஸில் 6:07 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

நேரம் 6:12. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 உங்கள் இல்லங்களில் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 6:25. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எம் ஏ உஸ்மான் பாடியது.

இந்த நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு பாமாலை சூட்டி மகிழ்ந்தோம். இதுவரை பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருந்தீர்கள். பண்பலை 102.6 MHz.

நடக்கக்கூடிய சில அரிய பல தகவல்களோட சுபமான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக. தூத்துக்குடி மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்துல தமிழக அரசால அறிவிக்கப்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி இந்த போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லாத பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐலிருந்து ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற இந்த பொறுப்புக்கு கிட்டத்தட்ட 979,766 காலி பணியிடங்கள் இந்த போட்டித் தேர்வில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பணியிடங்களுக்கு செப்டம்பர் 26-27 தேர்வு நடைபெறும். ஐபிஎஸ் கிளர்க் தேர்வுக்கான அறிவிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தேர்வு அக்டோபர் 10-11 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய தேர்வர்கள் கண்டிப்பாக ஒரு பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுதான் பேசிக்கு குவாலிஃபைட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த வங்கி பணியாளர் தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னு சொன்னால், தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் புதன்கிழமை காலையில் 10:30 மணிக்கு, அதாவது நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாக இருக்குது. இந்த பயிற்சி வகுப்புகள் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு நடத்தப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டும் நடத்துகிறாங்க. இந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான எல்லா புத்தகங்களுமே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருது. ஸோ நீங்கள் அங்கேயே புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கலாம், கட்டணம் பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் கொடுக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லைனா தொலைபேசி வாயிலாக கூட நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு. தொலைபேசி எண் 0461-200-3251. என்ன

மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 04-1-200-3251 இந்த தொலைபேசி எண் வாயிலாகவோ அல்லது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நேரில் வந்தோ நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட்ஸ் IBPS கிளர்க் இந்த போட்டித் தேர்வுக்காக தயாராகக்கூடிய தேர்வர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோட இப்போ உங்களுக்கு அகசுப்போன ஒரு பாடலில் நிலாவைவா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, பல கீழுங்க தொடர்ந்து நினைச்சிருங்க.

அட்டகாச மனப்பல்களை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 6:39 இடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வருஷந்தோறும் விநாயகர் சதுர்த்தி அப்போ களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை நம்ம பூஜைலாம் செஞ்சதுக்கப்புறமா நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம தமிழகத்தில் இருக்குது. அதை சமீப காலமாக சொல்லணும் அப்படின்னா, ரசாயன வர்ண பூச்சிகளோட கூடிய அந்த விநாயகர் சிலைகளை வழிபட்டதுக்கப்புறமா அதையும் நாம் நீர்நிலைகளில் கரைக்கிறோம். அப்படி கரைக்கிறதுனால நிறைய மாசுபாடு ஏற்படுது இல்லையா? ஸோ பொது அமைதி, பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் மாசு கட்டுப்பாடு விதிமுறைகளுக்கு இணங்க தமிழக அரசால் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் விநாயகர் சிலையை நிறுவிட விண்ணப்பிக்க இருக்கிறவங்க அதற்கான படிவம் ஒன்றை விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு அந்த விண்ணப்ப படிவங்களை சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட முன்னாடியே நீங்கள் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது தடையின்மை சான்றையும் சேர்த்து கொடுக்கணும். அது என்ன தடையின்மை சான்றுன்னு கேட்டிங்கன்னா, நில உரிமையாளர்கிட்ட பெறப்பட்ட சம்மதம். நிலம் அரசு நிலமாக இருந்துச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட துறை அலுவலருடைய தடையின்மை சான்று இருக்கணும். தற்காலிகமாக சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கான தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கிட்ட பெறப்பட்ட பாதுகாப்பு விதிமுறை சம்மதம் தடையின்மை சான்று இருக்கணும். அதோட தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திடமிருந்து தற்காலிகமான மின் இணைப்பிற்காக பெறப்பட்ட அனுமதி அதுவும் இருக்கணும். படிவம் 2 இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி சாராட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், உதவிக்காவல் ஆணையாளரால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சான்றுகளோட படிவம் ஒன்றை நீங்கள் பூர்த்தி செஞ்சு முன்னதாகவே கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் வர்ற 14 தூத்துக்குடி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சிலை ஊர்வலம், சிலை கரைத்தல் போது ஏற்படக்கூடிய விஷயங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே அரசோட விதிமுறைகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றி செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்களாக எந்த இடங்களை சொல்லியிருக்கிறாங்க? முத்தையாபுரம், திரேஸ்புரம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம். ஸோ இந்த பகுதிகளில் தான் அது கரைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்ட இடங்களாக எந்த இடங்களை சொல்லியிருக்கிறாங்க? முத்தையாபுரம், திரேஸ்புரம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம். ஸோ இந்த பகுதிகளில் தான் அது கரைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பண்டிகையை நாம் உற்சாகமாக சந்தோஷமாக கொண்டாடுறோமோ அது மாசு இல்லாத மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இல்லையா? இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சுபான

நேரம் 6:46 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா 2026 பத்தாம் திருநாளான நாளை காலை 7 மணிக்கு விநாயகர் சுவாமி அம்பாள் தனித்தனி மரத்தேர்களில் ரத வீதிகளில் பவனி வந்து பின்பு மேலை கோயில் சேருது. மாலை 4:30 சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் எழுந்தருளல். இரவு 7:30 திருப்பல்லக்கில் சுவாமி அம்மன் திருவீதிகளில் 8 திருவீதிகளையும் உலா வந்து மேலை கோயில் சேர்தல். பத்தாம் திருவிழாவில் நாளை இந்தந்த நிகழ்வுகள் நடக்க இருக்குது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழா 2026. நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் இப்போ உங்களுக்காக பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. பாலு கீழே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

மக்களை இதுவரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தகவல்களோட சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். மக்களே, நம்ம பண்பலை 102.6 இன்று இனியும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளையும் அதற்கான நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்று இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 7:30 ஆசை அஞ்சல். கடிதம் மூலமாக நீங்கள் விரும்பி கேட்ட உங்கள் விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமொழி, 9:30 இலக்கிய சாரல். இன்று இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் கவிஞர் புலமை பித்தனின் திரை தமிழ் குறித்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்று 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய உங்கள் விருப்ப பாடல்கள். இனி நாளை இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நலவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். காலை 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் தொழில் வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ராஜமதிவாணன் அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் வரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழை அமுதை உரை கேட்கலாம் வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை கேட்கலாம் வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:02 அனந்த பூங்கற்று நேரலை நிகழ்ச்சியில் பேச இருக்கிறீங்க, ஆளுமையை வளர்த்து கொள்ளும் வழிமுறைகள் என்ன? நாளை காலை 10:02 மனம் விரும்புதே, மனம் விரும்பிய பால்களை நீங்கள் நேரலையாக கேட்டு சிக்கலாம். நாளை முற்பகல் 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சியில் கல்பெலியா நடனம் குறித்த தகவல். நாளை பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நாளைக்கு தோழிகளே பேச இருக்கிறீங்க, நீங்கள் சோர்ந்து போகும்போது கேட்க விரும்பும் பாடல் எது? நாளை பகல் 1:00 நலம் தானா ஊட்டச்சத்து உணவின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் உணவியல் நிபுணர் டாக்டர் மெர்லின் அவர்கள். நாளை பகல் 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் சதாவாரியின் மருத்துவ பயன்கள் குறித்து அறியலாம். நாளை பிற்பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். நாளை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உயிர்காக்கும் முதலுதவி நேர்முகம் இடம்பெறுகிறது.

நேர்முகத்தில் பங்கேற்கிறார் டாக்டர் முகமது ரஃபி அவர்கள். நாளை மாலை 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை, 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசை மழை, 9:30 இலக்கிய சாரல். நாளை இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் குறுந்தொகை முதல் குரல் வரை தமிழரின் வாழ்வியல். 9:10 சுகமான ராகங்கள் நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். மக்களை இதுவரைக்கும் இன்று இனியும் நாளை காலை மதியம் மாலை இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரங்களில் வர இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நிலைய நேரலி நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 04-2252-1132, 04-2252-1133. நிலைய வாட்ஸ்அப் எண் 9443-3670-794, 9443-3670-794. மகளே, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அறிவியல் தகவல்களுடன் திரைசை. இதுவரைக்கும் நாம பார்த்து பழகிய, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆச்சரியமான நிறைய அறிவியல் விஷயங்கள் இருக்குது. அதோட சுபவன பால்களும் இன்று நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போறோம். தேன் சாப்பிட்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும், திகட்டத்தான் செய்யும். ஆனாலும் கூட சிலர் வந்து அதை ஆரோக்கியத்திற்காக வழக்கமாக எடுத்துக்கிடுவாங்க இல்லையா. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனால் கூட அந்த தேன் மட்டும் கெட்டு போகாத எப்படி திமிங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எகிப்து பிரமிடு அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட 3000 ஆண்டுகள் பழமையான தேன் கூட இன்றைக்கும் கெட்டு போகாமல் சாப்பிடக்கூடிய வகையில் இருக்குதான். அது எப்படி தெரியுமா? தேனில் ஈரப்பதம் ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் இயற்கையிலேயே அதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அண்ட் அதோட அமிலத்தன்மை, அந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பாக்டீரியாக்களோ பூஞ்சைகளோ அதில் உயிர் வாழவே முடியாது. அதெல்லாம் வாழ்ந்தால் தானே அந்த பொருளை கெட்டுப்போக வைக்கும். இதெல்லாம் வாழ்கிறதுக்கான இருப்பிடம் தேனே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனால் கூட நம்ம கெட்டுப்போகாமல் எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தேன் இருக்குதான். இதே மாதிரி கெட்டுப்போகாத அளவுக்கு தேன் போன்ற நட்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. ரொம்ப பேசாத அறிவியல் தகவலோட திரையசை மட்டும் ப்ளே பண்ணு அப்படின்றீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் அஞ்சான் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

பண்பல்களை அலியலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 7:07 இணைஞ்சிருக்கிறீங்க. அறிவியல் தகவல்களுடன் திரையிசை நிகழ்ச்சியில். ஸோ அறிவியல் தகவல்கள் உங்களுக்காக அடுத்தது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடமழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதில் ஆட்டம் போடுறதுக்கு சிலருக்கு பிடிக்கும், தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறது ஒரு சிலருக்கு பிடிக்கும், அதையெல்லாம் தாண்டி முதல் மலை மண்ணில் விழும்போது எழக்கூடிய அந்த வாசனை இருக்குதே, அந்த மண்ணை அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மண் வாசனை எப்படி வருது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? வறண்ட நிலத்தில் மழை துளி விழப்ப ஒரு இனிமையான ஒரு மண் வாசனை வருதே, அது அந்த மண்ணில் வாழக்கூடிய ஆக்டினோமை சீட்ஸ் அப்படிங்கிற அந்த பாக்டீரியாக்கள் ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை சுரக்குமா. மழை துளி மண்ணில் படும்போது காற்று குமிழ்கள் மூலமாக இந்த வேதிப்பொருள்

ஆவியாகி காற்றுல அப்படியே பரவுறதுனால தான் அந்த வாசனையான ஒரு அற்புதமே பறக்குதான். அதெல்லாம் யாருங்க பார்க்குறா? மழை பெய்தா, மண் வாசனை வருதா, அள்ளி சாப்பிடணும் போல் ஒரு எண்ணம் வருதா, அதோட சரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு இவ்வளோ நாள் நீங்கள் யோசிச்சிருந்துருக்கலாம். பட் இப்போ அதுக்கு நான் சரியான பதிலை சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சுப்போன ஒரு பாடல் பிச்சைக்காரன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. பல கீழுங்க தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 7:13 நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில.

கிச்சனில் போய் என்ன வேலை வேணாலும் செய்ய சொல்லுங்கள். ஆனால் இந்த வெங்காயத்தை மட்டும் உரிக்க சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அந்த வெங்காயம் உரித்தா கண்ணில் தாரத்தாரையாக தண்ணி வருதுப்பா, கண்ணீர் வருதுப்பா அப்படின்னு நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சில சமயங்களில் ஆண்களை வெங்காயம் உரிக்க சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கும் கண்ணில் கண்ணீர் வரும்னு, வேண்டாம்ப்பா அதை மட்டும் என்ன கொடுக்காத மற்ற காய்கறிகளை வேணால் கட் பண்ணித்தரேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வெங்காயத்தை வெட்டும்போது கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வெங்காயத்தில் தண்ணியில் முக்கிய அப்படி கட் பண்ணுவாங்க, சிலர் ஹெல்மெட் போட்டுலாம் கட் பண்ணுவாங்க. இப்படி யோசிச்சு நாம

வெங்காயம் உரிக்க சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கும் கண்ணில் கண்ணீர் வரும்னு வேண்டாம்ப்பா, அதை மட்டும் என்ன கொடுக்காத மற்ற காய்கறிகளை வேணால் கட் பண்ணித்தரேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வெங்காயத்தை வெட்டும் போது கண்ணீர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வெங்காயத்தில் தண்ணியில் முக்கிய அப்படியே கட் பண்ணுவாங்க, சிலர் ஹெல்மெட் போட்டுலாம் கட் பண்ணுவாங்க. இப்படி யோசிச்சு நாம வெங்காயத்தை நறுக்கும் போது ஏன் கண்ணீர் வருதுன்னு யோசிச்சிருக்கிறோமா? அதாவது அந்த வெங்காயத்தை நறுக்கும் போது அதோட செல்கள்லாம் உடஞ்சி சைன் ப்ரொபனேத்தியல் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயு வெளியே வருதான். ஸோ இந்த வாயு நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய நீரோட கலக்கும் போது ஒரு லேசான கந்தக அமிலமாக மாறுது. நமக்கே தெரியும் இந்த சல்ஃபரிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எரிச்சல் தன்மையை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ இதனால் நம்ம கண்ணில் ஒரு எரிச்சல் வருது. ஸோ அந்த எரிச்சலை தடுக்கிறதுக்கு தான் கண்கள் கண்ணீரை சுரக்குதான் பாருங்களேன். ஸோ வெங்காயத்தை வெட்டுனா கண்ணில் எரிச்சல் வருது, அந்த எரிச்சலை தடுக்கிறதுக்கு தான் கண்ணில் கண்ணீரே வருதான். சின்ன வெங்காயம் வெட்டும் போது கண்ணீர் அதிகளவு வரும், பெரிய வெங்காயம் வெட்டும் போதும் வருமா அப்படின்னு நான் யோசிச்சா, ஏமா முன்ன பின்ன கிச்சன் பக்கம் நீ போயிருக்கிறியா என்ன அப்படின்னு நீங்கள் என்னைய பார்த்து கேள்வி கேட்கலாம். அப்படியே கூல்டவுன் ஆகுங்க. உங்களுக்காக சூப்பான ஒரு பாடலை ப்ளே பண்ணுறேன், புலி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில நைட்டான மட்டும் இல்லைங்க, சில சமயங்கள்ல உடம்பு சோர்வானாலே நம்ம அப்படியே கொட்டாவி விடுவோம் இல்லையா? அந்த கொட்டாவி எதனால வருது அப்படின்னு ஒரு அறிவியல் தகவல் இருக்கு. நம்ம உடல்ல சோர்வு ஏற்படுறப்ப அல்லது தூக்கம் வரும்போது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றின் அளவு குறைதான். இதனால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்குதான். மூளை இதை உடனே உணர்ந்துக்கிட்டு உடலுக்கு அதிக ஆக்சிஜனை கொண்டு வர்றதுக்கும் நுரையீரலை விரிவடை செய்யவும் தான் பெரிய அளவில் காற்றை உள்வாங்க வைக்கிறதுக்காக நம்ம வாயை திறந்து ஹானு கொட்டாவி விடுறோம். ஆனால் அது கூட யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாயை மறைச்சி நம்ம கொட்டாவி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நுரையீரலுக்கு தேவையான வேகமான அந்த நுரையீரலை விரிவடைய வைக்கிறதுக்கு தேவையான பெரிய காற்றை எங்கிருந்து எடுக்கிறது? ஸோ இப்படித்தான் கொட்டாவி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி சரி, அப்படியே தூங்கிடாதீங்க. இப்போ உங்களுக்காக சுப்பான ஒரு பாடல் தங்கமகன் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 7:24 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். மக்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான தகவல், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல வளர்ப்பு பூனை. நீங்கள் ஆசாசியாக வளர்ப்பீங்க இல்லையா? அந்த பூனையோட கண்ணை பகலில் பார்த்தா கூட ஒன்றும் இல்லைங்க, ராத்திரி பார்க்கும்போது எம்மா இது பேயா இல்லை பூனையா அப்படின்னு உங்களுக்கே ஒரு விதமான ஒரு பயத்தை வந்து தந்திருக்கும் இல்லையா. பூனைகளுடைய கண்களுக்கு பின்னாடி டெபிடம் லூசிடம் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பு அடுக்கு, ரிஃப்ளெக்டிவ் லேயர் இருக்குது. ஸோ இது ஒரு கண்ணாடி மாதிரி செயல்படுமா? இருட்டில் குறைஞ்ச அளவு ஒளி பூனையோட கண்ணுக்குள்ளே போனால் கூட இந்த அடுக்கு அந்த ஒளியை பிரதிபலித்து மறுபடியும் கண்ணோட விழித்திரைக்கு, அந்த ரெட்டினா பகுதிக்கு அனுப்புதான். ஸோ இதனால தான் பூனைகளுக்கு இருட்டில் பார்வை தெளிவாக தெரிகிறதோட மட்டும் இல்லாமல் அதோட கண்களும் மின்னுதான். ஓகே மக்களே, இந்த பாடலெல்லாம் உங்களுக்காக, இந்த தகவலோடு உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 7:30 எட்டு மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. ஆசை அஞ்சல், ஆசை ஆசையாக இந்த பாடலை இந்த நிகழ்ச்சிக்கு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்கள் விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் நான் ப்ளே பண்ண போகிறேன். நம்ம நிலையத்துக்கு கடிதம் மூலமாக விருப்ப பாடலை கேட்டு கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய நேர்களுடைய விருப்ப பாடல்களை தான் இன்றைய ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அந்த வகையில் முதல் பாடல் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து அது மேக ஊர்வலம் அப்படிங்கிற அந்த இனிய பாடலை கேட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவில், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளையன் கரிசல், சந்திரபோஸ் சுஜன். உங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் அதுவும் மேக ஊர்வலம் அப்படியே உங்கள் ஊர் வானத்தில் வருதான்னு பாருங்கள். இந்த அனுப்பி வைக்கிறேன்.

இதே நற்போம் ஆகாஷ்வாணி துணல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் 7:36 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில். மேக ஊர்வலம் நாள்தோறுமே வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அடிக்கிற வெயில் சும்மா காந்தது இல்லையா? என்ன பண்ணுறது, நம்ம காலத்திலே இப்படி இருக்குது. அப்படின்னா இனி வரக்கூடிய தலைமுறையினுடைய காலகட்டத்தில் இந்த வெப்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்து காணப்படும். அதனால் நாம் இப்போவே நல்ல மரங்களை நட்டு அழகாக தண்ணீர் ஊற்றி வளர்த்து ஒரு குளிர்ச்சியையும் ஒரு நிழலையும் இந்த பூமிக்கு நாம் கொடுப்போம். வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அனுபவிக்க நாம் கொடுப்போம். சரி மக்களே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆசையஞ்சல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மேலச்சவல்லிருந்து பி முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலக்ஷ்மி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி இவங்க எல்லாரும் சேர்ந்து முந்தானை முடிச்ச படத்துலேருந்து அந்தி வரும் நேரம் அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல்

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கடிதம் எழுதிருக்கிறாங்க. அந்த வகையில அடுத்ததான் நாம கேட்கக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்துல? தூத்துக்குடி ஸ்பீக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர், செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவங்க வந்து விரும்பி கேட்டு என்ன பாடலை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவலுக்கு கெட்டிக்காரன் இந்த படத்துலேருந்து சோலை இளங்குயில் அப்படிங்கிற அந்த பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக,
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

7:50 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 ஆசை அஞ்சல் கடிதம் மூலமாக நிலையத்தில் அப்படியே கடிதம் அனுப்பி இந்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு நேயர்கள் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய அவங்களுடைய விருப்ப பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் மதுரை கைத்தறி நகர், இங்கே இருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, சக்தி, ஜனார்த்தனன், சிவா, மஞ்சுளா, நந்தினி, மோதிலால், மான்ஷி, பிரணீதா, மாலதி, தங்கமாயன், மணிமாலா, மந்தாகினி. இது உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேரா இல்லை உங்கள் ஊரில் உள்ளவங்க பேரான்னு தெரியல. இருந்தால் கூட இத்தனை பேர் சேர்ந்து சத்ரியின் திரைப்படத்திலிருந்து மாலையில் யாரோ மனதோடு பேச அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. உங்கள் விருப்ப பாடல் இதோ.

மக்களே, இதுவரைக்கும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் ஆசை ஆசையாக நேர்கள் கடிதம் மூலமாக விரும்பி கேட்ட பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க. உங்களுக்கும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதி பாடலை விரும்பி கேட்க ஆசையாக நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் பகுதி நிலைப்பண்பலை 102.6 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு உங்களுடைய கடிதத்தை, என்ன பாடல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பாடலை எழுதுங்க, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை எழுதுங்க, யாரெல்லாம் இந்த பாடலை எந்த ஊர்லேருந்து விரும்பி கேட்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு நான் சொன்ன முகவரிக்கு அனுப்பி வைங்க. அடுத்த ஆசைஞ்சல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் கடிதம் மூலமாக நிறைவேற்றப்படும்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறோம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து 8:05 குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் விருப்பப்பல்ல நீங்கள் கேட்டு சிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9443364794 அப்படிங்கிற எண்ணுக்கு. கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்டத்திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இதனை தாக்கல் செய்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்டத்திருத்தத்தில் பெரு

0: நகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர் சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டு அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இடை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அப்பாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: படித்தொடங்கும் படைகளப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 8:05. 9 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டு ரசிக்க போகிறீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் விருப்பப்பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் இந்த பாட்டை கேட்டால் சூப்பராக வேலை நடக்கும்பா, இந்த பாட்டை நமக்கு பிடிச்ச நிலைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9443-6074. மறுபடியும் சொல்கிறேன், 9443-6074 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் விருப்பப்பாடல கேட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் மகேஸ்வரி கார்த்திகா மேம் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இனிய இரவு வணக்கம். படம் கரகாட்டக்காரன், பாடல் மாங்குயிலே பூங்கிலே சேதி ஒன்று கேளு, டூயட் சாங் இந்த பாடல் போடுங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா தனியாக மேல் வாய்ஸ்லேயும் பாட்டு உண்டு, ஜோடியாக பாடுற பாட்டும் உண்டு. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க டூயட் சாங் போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக வெங்கடேஸ்வரபுரம் பாலகிருஷ்ணன் மகேஸ்வரி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

சுமன பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz மதியிலே 1597 KHz கேட்டுட்டு இருக்கீங்க. 8:23 குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமா தான் மனசுக்கு பிடிச்ச பல்கலை நேர்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் என்ன பாடல பிளே பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை வணக்கம் அப்படின்னு ஒரு வணக்கம், வணக்கம் மாலை வணக்கம் சொல்லிடலாம். ஒரு திருநெல்வேலி டவுனு அப்படின்னு அவங்க ஊர் டவுன் பஸ்ஸே அனுப்பிச்சு வச்சிருக்கா. அப்படி யார் எங்கேருந்து அப்படிங்கிற அவங்களுடைய பெயரையோ அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் படம் ஆசையா, பாடல் ஆரம்பம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, போடவும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கான பாடலை நான் ப்ளே பண்ணுறேன், பட் திருநெல்வேலி டவுன்லேருந்து யார் இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கீங்க அப்படின்னு உங்கள் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டீங்களே. இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அனுப்பின அதே டவுன் பஸ்லேயே நீங்கள் விரும்பி கேட்ட பாடலையும் நான் அனுப்பி வைக்கிறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

இணைந்திருக்கிறீர்கள். இது மினர்போம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதினை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 8:29 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமாக மனம் விரும்பிய பல்களை நீர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. நம்ம ஆசை திரைப்படத்திலிருந்து அசாசியாக ஒரு பல்ல கேட்டு ரசித்தோம் இல்லையா? அந்த நேயர் கூட பேரை மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்காங்களேன்னு சொன்னோமே, திரும்ப மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. எம் ரத்தினசேகர், பெயர் மிஸ்ஸிங் அப்படின்னு. நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாட்டில் எங்கள் மனசெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்க. எவர் கிரீன் சாங்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு பாடல், ஆசை படத்துலேருந்து ஆசாசியாக கேட்டிங்க. பரவாயில்ல ரத்னசேகர், அப்புறமா உங்களுடைய பெயரையும் அனுப்பிச்சி விட்டுட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடலை கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை திரைப்படத்திலிருந்து காட்டுமலி சாங் அப்படியே மணக்க மணக்க கேட்டிருக்கிறாரு அம்பை மகேஷ். நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக.

நான் ப்ளே பண்ண இந்த பாட்டை என்ன மாதிரியே யாரெல்லாம் அப்படியே தலையை அசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்தீங்க? 8:35 ஆகுது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமாக விருப்ப பால்களை நேர்கள் கேட்டுட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறவங்களும் நம்மளும் வாட்ஸ்அப் பண்ணலாமே அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794. மறுபடியும் சொல்கிறேன், 9443360

0 7 7 9. நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்? புதுப்பட்டியிலிருந்து செல்வபூரணி கார்த்திகா அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் செல்வபூரணி. சின்ன தம்பி படத்தில் இருந்து அரைச்ச சந்தனம் என்ற பாடலை தாங்க நன்றி. அரைச்ச சந்தனத்தை கேட்டால் தர முடியாது, ஆனால் அந்த பாடலை தாரே வாங்கிக்கோங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

3:41 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வாட்ஸ்அப் மூலமாக மக்கள் விருப்பப்பாடுகளை கேட்டு சும்மா அள்ளி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க மெசேஜ் பூரா. ஸோ இப்போ நாம் ப்ளே பண்ணக்கூடிய பாடல், ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நேர்களுடைய விருப்பப்பாடலை ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோ நேர்களுடைய விருப்பப்பாடலை நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அந்த விதத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம், படம் வேலைக்காரன் பாடல், வா வா வா கண்ணா வா தாத்தா ஆ அப்படிங்கிற அந்த பாடல். பரமசிவன் தமிழழகன் சாம்பவர் வடகரையிலிருந்து, கே தாமஸ் சுரண்டையிலிருந்து. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக தந்துட்டே, நீங்கள் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 kHz மற்றும் பண்பலை 102.6 MHz.
2: நபர்களை அலிலி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 kHz பண்பலை 102.6 MHz 8:49 ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. ஒரு பாடலை விரும்பி கேட்கறதுக்கு என்னது காரணமாக இருக்கும்? ஒன்று, அந்த பாடலுடைய இசை, அந்த பாடலுடைய வரி, அந்த பாடலை பாடின பாடகர்களுடைய குரல், இல்லை இந்த நேரத்தில் சிச்சுவேஷன் சாங்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ராத்திரி நேரத்தில் இந்த பாட்டை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நேயருடைய விருப்பமும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒவ்வொரு பாடலும் எல்லாருமே ரசிக்கும்படியாக நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்தில்? மேலப்பாளையத்தில் இருந்து ஹுசைன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. மூவேந்தர் திரைப்படத்தில் இருந்து நான் வானவில்லையே பார்த்தேன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அநேகமாக வானவில்லை காலையில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நைட்டு பார்த்துருப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை நாங்கள் நைட்டு ப்ளே பண்ணுறோம். பாடலை கேளுங்க, திறந்து நினைச்சிருங்க.

8 மணி 54 நிமிடமாகுது. ஆகாஷ்வாணி துணை விழிவானொலி நிலையத்தின் வந்திலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கர நாராயணன் பெரியசாமி திருநெல்வேலி டவுனில் இருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்துலேருந்து பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க.

மக்களே, இதுவரைக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பன்மலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டீங்க. வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்டிருந்த நேயர்கள், உங்கள் விருப்பப்பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9 மணி. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க இடைவிடா இசை மழை.

ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் மத்தியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நேரம் 9:15 நிமிடம் இடைவிடா இசைமழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
1: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்
1: இடைவிடா இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.

விழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகளாக மெது புறம் எது புரிந்தது போலே கணா கண்டே நடு முடி முதல் அடிவ

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதே நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9:30. இலக்கிய சாரல் மக்களே, இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில கவிஞர் புலமை பித்தனின் திரை தமிழ் இதை பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்னா இன்னைக்கு புலமை பித்தன் அவருடைய நினைவு நாள். கொங்கு மண்ணில் பிறந்தவர் தான் இந்த புலமை பித்தன். இவருடைய இயற்பெயர் ராமசாமி. புலமை பித்தனுடைய தொழில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பஞ்சாலை தொழிலாளியாகத்தான் ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறமா அவர் தமிழ் புலவருக்கு படிச்சிருக்கிறாரு. 1948 கவிதை எழுத ஆரம்பித்த புலமை பித்தன் பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்கும்போது ஒண்டிப்புதூரில் நடந்த ஒரு கலை நிகழ்ச்சியில் இவருடைய பேச்சை கேட்டு அசந்து போன பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர் அவர்கள் சென்னைக்கு அவரை வரச்சொல்லி அழைப்பு தந்தாராம். 1968 குடியிருந்த கோயில் இந்த படத்தில் ஒரு சிக்கலான சூழலுக்கு எந்த கவிஞர் எழுதிய பாடல் பொருந்தி வரும் அப்படின்னு பார்த்தா நிறைய கவிஞர்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எந்த கவிஞர் எழுதிய பாடலும் கொஞ்சம் கூட பொருத்தமாக வரலையாம். இந்த நிலையில தான் புலமை பித்தனை கூப்பிட்டு அவரை எழுத வச்சாராம் கே சங்கர். அந்த பாடல் எந்த பாடல் தெரியுமா?

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 9:36. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz இலக்கிய சாரல் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு கவிஞர் புலமை பித்தன் அவருடைய நினைவு நாள், அதனால் அவருடைய திரை தமிழ் பற்றி தான் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நான் சொல்ல நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. 1000 நிலவே வா, பாடும்போது நான் தென்றல் காற்று, இப்படி பல பாடல்கள் இவருடைய எழுத்தில் பிரபலமாச்சுது. எம்ஜிஆருக்கு புலமை பித்தன் எழுதிய நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த நாடு முன்னேற அப்படிங்கிற அந்த பாடல் மக்களிடத்தே அவ்வளவு வரவேற்பு பெற்ற பாடல் வரிகள். சங்கத்தமிழ் சந்தத்தமிழாக அவர்கிட்ட வெளிப்பட்டுச்சு. திரைப்பாடல்களில் இலக்கிய நயத்தை பொழிந்தவர் புலமை பித்தன். டப்பாங்குத்து பாடல்களோ முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வரிகளோ இவருடைய திரை தமிழை பார்க்கவே முடியாது. இவர் பக்தி பாடல்களை எழுதினதாகவும் நாம் அதிகமாக தேடி எடுக்கவும் முடியாது. பழந்தமிழ் இலக்கியங்களில் புலமை பித்தனுக்கு இருந்த ஆளுமையும் ஆழங்கால் புலமையும் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள் தமிழ் திரைக்கு கிடைக்க காரணமாக அமைஞ்சிருந்தது. இவருடைய புரட்சித்தி கவிதை தொகுதியை படித்து மகிழ்ந்த அறிஞரன்னா பாவேந்தர் பாடல்களில் உள்ள வேகமும் உணர்ச்சியும் புலமை பித்தன் பாடல்களில் பார்க்குறேன் அப்படின்னு மனசு விட்டு பாராட்டியிருக்கிறாரு. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் புலமை பித்தன் வரிகளில்.

நேரம் 9:42 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz இலக்கிய சேரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில கவிஞர் புலமை பித்தனுடைய திரை தமிழை பத்தி தான் நான் சொல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் எழுத்தில் உருவான திரைசை பாடல்களையும் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். திரைப்பாடல்களை இலக்கிய தரத்திற்கு எழுதியவர் தான் இந்த புலமை பித்தன். காதல் பாடல்களில் தென்றல் இதமாக வீசி தழுவக்கூடிய வகையில் எழுதக்கூடியவரோ, கொள்கை பாடல்களில் உழைக்கும் வர்க்கத்தினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் விதமாக எழுதியிருக்கிறாரு. அநீதியை எதிர்க்கக்கூடிய தீப்பந்தமாக சிவக்கக்கூடிய வரிகள் அவருக்கே சொந்தம். புஞ்சை உண்டு, நஞ்சை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த மாதிரியான பாடல்களெல்லாம் நாம் சான்று காட்டி சொல்லலாம். இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினை, தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே, மான் போல வந்தவரை, இந்த மாதிரியான பல பாடல்கள் தமிழ் தேனை உண்ண கொடுத்த பாடல்கள்னே சொல்லலாம். தமிழ் இலக்கியங்களில் புலமை பெற்றிருந்ததால் திரைப்படச் சூழலுக்கு ஏற்ப இலக்கிய நயத்தை எளிய சொற்களில் கொண்டு சேர்க்கிறதுல புலமை பித்தன் மிகச்சிறந்தவர். கோயில்புறா திரைப்படத்தில் வரக்கூடிய அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே, வேதம் நீ, இனிய நாதம் நீ, இந்த பாடல்கள்லாம் கர்நாடக இசை மற்றும் தூய தமிழ்கலந்த கவித்துவத்திற்கு மிகச்சிறந்த சான்று அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு திரை தமிழில் இலக்கிய தமிழ் ஆண்டவர் கவிஞர் புலமை பித்தன். அவருடைய எழுத்தின் வடிவத்தில் பாடலிதோ

நேரம் 9:48. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz இலக்கியச்சார நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கவிஞர் புலமை பித்தன் அவருடைய திரை தமிழ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு புலமை பித்தன் அவருடைய நினைவு தினம். தாலாட்டு பாடல்லையும் நாட்டு நலன் சார்ந்த பார்வைகளை வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞர் தான் இந்த புலமை பித்தன். அதற்கு சாட்சி அழகன் திரைப்படத்தில் வரக்கூடிய சாதி மல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, ஆசை என்ன ஆசையடி இந்த பாடலில் வரக்கூடிய வரிதான், எனது வீடு எனது வாழ்வு என்று வாழ்வது வாழ்க்கையாக இருக்குமா, நாலு சுவருக்குள்ளே வாழ நீ ஒரு கைதியா, தேசம் வேறல்ல தாயும் வேறல்ல ஒன்றுதான், தாயை காப்பதும் நாட்டை காப்பதும் ஒன்றுதான். திரைப்பட உலகம் சென்டிமெண்ட் நிறைஞ்சது. ஆனால் புலமை பித்தன் கவிஞரோ முழுமையான பகுத்தறிவுவாதி. ஒளிவு மறைவு இல்லாமல் மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடியவர், அப்படியே தன்னுடைய எழுத்திலும் எழுதக்கூடியவர். அப்படி இருந்தும் அவர் திரைத்துறையில் பல வாய்ப்புகளை பெற்றதற்கு அவருடைய அசாத்தியமான கவி ஆற்றல்தான் காரணம். இளையராஜா முக்கியமான பல படங்களில் பொருத்தமான வாய்ப்புகள் நிறைய புலமை பித்தனை கூப்பிட்டு தான் கொடுத்தாராம். உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி மாதிரியான புலமை பித்தனுடைய பாடலை இன்றைக்கி கேட்டாலும் உள்ளத்தை உலுக்கி எடுக்க

கூடிய அந்த கவித்துவத்தை என்னன்னு சொல்றது. இப்போ நாம கேட்ட நாயகன் திரைப்பட காவியம், மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான நாயகன் திரைப்படத்தினுடைய இந்த தென்பாண்டிச்சி மேலே பாடல் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த தத்துவ பாடல்களில் ஒன்றா இன்றைக்கும் இருக்குதே.

9:55 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இலக்கிய சேரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கவிஞர் புலமை பித்தனுடைய திரைத்தமிழை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நேர்காணலில் தான் சினிமாவுக்கு பாட்டு எழுத வந்தது பற்றி சொன்னார் புலமை பித்தன். சினிமாவில் பாட்டு எழுத வாய்ப்பு, நல்ல கருத்துக்களை சொல்லவும், நான் உள்வாங்கிய சங்கத்தமிழை இனிய சந்த தமிழாக்கி தரவும் மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பாக இதை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன்னு பெரும் ஆளுமைகளுக்கு பாடிய புலமை பித்தன் நவீன காலத்தில் கூட அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த தெரி திரைப்படத்தில் தாய் பாசத்தை விவரிக்கக்கூடிய தாய்க்காக உலகத்தில் பிறந்தாயே அப்படிங்கிற அந்த தாய்மை பாடல் உருக்கமான ஒரு பாடலை எழுதினார். இதன் மூலமாக 5 தசாப்தங்களுக்கும் மேலாக தன்னுடைய திரை பயணத்தை தொடர்ந்த பெருமை இந்த புலவர் புலமை பித்தனுக்கு உண்டு. புலமை பித்தனுடைய தமிழ் வெறும் வரிகளாக மட்டும் இல்லாமல் கேட்பவருடைய மனசில் ஒரு நீதியான பகுத்தறிவு சிந்தனைகளையும் ஆழமான ரசனைகளையும் விதைத்து சென்ற பெருமைக்குரியது.

மக்களே, இதுவரைக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் கவிஞர் புலமை பித்தனுடைய திரை தமிழ் பற்றி தான் நான் சொல்ல, நீங்கள் கேட்டீங்க. அவர் எழுதிய திரை இசை பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிங்க. நிறைவு பெற்றது இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி துணல் விழிவானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10 மணி. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேரலையாக உங்க விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணுங்க 0462-2256-1132, 0462-2256-1133. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பனேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது அன்பான மேடத்துக்கு பண்பான வணக்கம் சொல்வது எடுதாவணையிலிருந்து மாறி.
0: மாறி சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சி என்ன பாடல் வேணும்?
1: பசும்பொண்ணு படத்திலிருந்து அடியாத்தி பட்டாம்பூச்சி பறக்குதோ, அந்த பாட்டு தான் மேடம்.
0: 10 மணிக்கு மனசுல பட்டாம்பூச்சி பறக்குதா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே,
1: மணிக்கு வரும் சலையில தவளை விடுங்க.
0: தவளை விட்டுலாம்.
1: எல்லோரும் நலமா?
0: எல்லோரும் நலமா. நீங்க விரும்பி கேட்ட பாடல்களுக்காக பிளே பண்றேன். நன்றி நன்றி.

0: நேரம் 10:06 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். நேர்களே, நேரலையா உங்களுடைய விருப்பப்பால நீங்கள் கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
1: மேடம்
0: வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: ஹலோ வணக்கம், சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் ஆடலிருந்து நிக்கில்ராஜ் பேசுகிறேன்.
0: நிக்கில்ராஜ் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: தூங்காத தம்பி தூங்காதுலேருந்து சும்மா நிற்காங்க இந்த பாட்டு.
0: தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாடலை கேட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க போலையே. கொஞ்ச நேரம் லைன்ல ஆளையே காணுமே. ஓகே சார், நீங்க விரும்பி கேட்ட பாடல உங்களுக்காக பிளே பண்ணிடுறேன். நன்றி.
1: சரி மேடம்.

0: 10:12 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மத்தியிலேயே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரசிச்சுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் விருப்பப்பால் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 0462-256-1133 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பு நெஞ்சம் வணக்கம்.
1: அன்பு வணக்கம் அடுத்துக்கு.
0: அன்பு வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறீங்கம்மா. யார் பேசுறீங்க?
1: லாலாவுட்டுப்புலருந்து பூமாரி.
0: பூமாரி சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: பிரியங்கா படத்துல இருந்து ஜில்லாமுழுக்கு நல்லா தெரியும், அந்த பாட்டு கொடுங்க.
0: ஜில்லாமுழுக்கு நல்லா தெரியும், மனசுக்குள்ளாதே அந்த பாட்டா. கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். நன்றிம்மா, நன்றி அழைத்தமைக்கு நன்றி. உங்க விருப்ப பாடல் இதோ.

0: 10:18 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: கோவில்பட்டி தீபா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேம்மா, நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
1: உனக்காக வாழ்கிறேன் படத்துல இருந்து இளஞ்சோலை பூத்தது, அந்த படத்துல.
0: நல்ல வேலை, உனக்காகவே வாழ்கிறேன் படம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. ஓகேம்மா, நீங்க விரும்பிக்கிட்ட பாடல்களுக்காக ப்ளே பண்றேன். நன்றி.

0: நேரம் 10:23 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க சுகமான ராகங்கள். என்ன மக்களே, இரவு சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சா இல்லை? இப்போ தான் வேலைக்கெலாம் போயிட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லாம். போடுங்க நம்ம எஃப்எம்மை, நம்ம மத்திய அலைவரிசையை போடுங்க. சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பாடலை கேட்பாங்க, நம்மளும் அந்த பாடலை கேட்டுகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துருக்குறீங்களா? எது எப்படி மனசுக்கு நிறைவான பாடல்கள், நிறைவான ஒரு பண்பலையில் நீங்கள் கேட்கும் பொழுது இந்த நாளும் பொழுதும் உங்களுக்கு இனிமையாக தான் அமைஞ்சிருக்கும். அந்த நம்பிக்கையில் வரக்கூடிய அடுத்த அன்புநேயர் யார், எங்கேருந்து? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்,
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நான் கேட்க போற அருமையான பாட்டு கடலோர கவிதைகள் படத்துல இருந்து.
0: சரி.
1: மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதான். ஆனா அந்த பாட்டு
0: சரிதானா? பத்தரைக்கு பறக்குதே மனசு.
1: ஆமா, எப்பவுமே நம்ம மகிழ்ச்சியா தானே இருக்கணும் மனசு பறக்குற மாதிரி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதுக்கு கால நேரம் எல்லாம் கிடையாது.
1: நிச்சயமா,
0: நிச்சயமா, அதே சந்தோஷத்தோட இந்த பல கேளுங்க. நன்றி.

0: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த இனிய இரவு பொழுதுல நம்ம நிகழ்ச்சியில் அவர்களுடைய அடுத்த முனைஞ்சம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம். எட்டயவரம் வேடவுட்டி செல்வகுமார் பேசுறேன் மேடம்.
0: செல்வகுமார் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: வாலிபமே வாவா படத்துல ஜெயதாஸ் எஸ்பி சைலஜா பாடி பொன்வான பூங்காவில் தேரோட கொடுங்க. வளரே ஆல்ரெடி வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. அப்படியே இந்த பாடலை கேட்டு தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. நீங்க விரும்பி கேட்ட பாடல உங்களுக்காக ப்ளே பண்றேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 10:34 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மந்திலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க சுகமான ரகங்கள். மக்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பாடலை விரும்பி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462226112132, 0462226215133. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பு நெஞ்சம், வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கி கொண்டது நீங்கள் செல்லத்தோடைய கார்த்திகேயன் இடத்துக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்க்கிறேன் வசந்தா, வீட்டில இருந்து பேசுகிறேன்.
0: இப்பவும் தோட்டத்துல இருந்து பகல்ல பேசுறது, இப்ப வீட்டுல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: உனக்காகவே பிறந்தேன், இது படத்தோட பேரு.
0: சரிதான், வாங்க வாங்க.
1: அப்படித்தான், பெண் வேண்டும், ஒரு பெண் வேண்டும், கார்த்திகை மேடத்தை போல எங்களுக்கு ஒரு பெண் வேண்டும்.
0: சரிதான், என்ன பாட்டு கேட்டாலும் நம்மளையும் சேர்த்து அம்பளை இழுக்கிறது. சூப்பர் சூப்பர். நிச்சயமாமா, நீங்க விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ப்ளே பண்றேன். நன்றி,
1: நன்றி மேடம்,
0: நன்றி.

0: நேரம் 10:40 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்,
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
1: மல்லிகா அருமம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்தில இருந்து.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: அதுக்கு முன்னாடி எனது மகன் பாஸ்கருக்கு இன்னைக்கு 27th பிறந்த நாள் மேடம்.
0: வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சொல்லுங்க, பாடல் என்ன வேணும்?
1: படம் வருவான் வடிவேலன். அதுல சாய்ப்புள், சிங்கப்பூர், கலர்புள், மலேசியா.
0: ஓ,
1: அந்த பாடல் கொடுங்க.
0: சூப்பர், கொடுத்துடலாம் கொடுத்துடலாம். ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் திருநெல்வேலியில இருந்து அந்த பாடலை கொடுத்துடலாம்.

0: நேரம் 10:47 ஆகாஷ்வாணி தொழில் விழிவானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரலையா நேர்களை நீங்கள் கால் பண்ணி உங்கள் விருப்பப்பால் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நல்லா
0: இருக்கிறேம்மா, உங்களோட பேசி ரொம்ப நாளாச்சு. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: கட்டபொம்மன் படத்துலேருந்து
0: ரொம்ப ஃப்ரீயாக அந்த பாடலை கொடுத்துட்றோம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: நேரம் 10:53. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அன்பணியர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் விக்கார்பட்டில் இருந்து ரேணுகா தேவி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் மா ரேணுகா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாபு படத்துல இருந்து இதோ என்ன தெய்வம்
0: அங்க முன்னாடி யார் இருக்காங்க, யாருக்காக இந்த பாட்டு?
1: முன்னாடி என் பிள்ளைதான் இருக்கா.
0: சூப்பர், குழந்தையும் தெய்வமும் ஒன்றுல. ஓகேம்மா, நீங்க விரும்பி கேட்டவளவங்களுக்காக பிளே பண்றேன். பாலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 10:57, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து, என்ன பாடல விரும்பி கேட்க போகிறாங்க கேட்கலாம். அவங்கக்கிட்டே வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுகிறீங்க?
1: ஒளியாமிலிருந்து பழனி பேசுறேன் மேடம்.
0: பழனி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: மேடம், எனக்கு இந்த எளிமையை ஓஞ்சியாகப்பட்டது மேடம்.
0: ஆ, நீங்கள் கேட்டு நானும் மாட்டேன்னு சொல்லுவேன்னா இந்த பாட்டை ப்ளே
1: பண்ணாமல்.
0: உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இதுவரைக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தற்போது நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது காதலர் தினம் படத்திலிருந்து ஸ்ரீகுமார் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:29. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து ஆர்கே ஆதித்யா மற்றும் அலெக்சாண்ட்ரா ஜாய் இணைந்த பாடல.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது காத்து வாக்கில் ரெண்டு காதல். படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், சுனிதி சௌஹான் மற்றும் சஞ்சனா கல்மஞ்சி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது மாஸ்டர் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடல் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:31, 23 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

தவிக்கணுமா, அவசரமாய் வந்து பொறக்கணுமா, நொப்பனை போலியும் தவிக்கணுமா, கீழே நீ வந்து நிக்கணுமா, குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணும்.

பாக்கெட்டையே மீறி போட்டு பீச்சு பக்கம் காரை பார்த்து நாளாச்சு.

நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:35 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தங்கப்பதக்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடல்.

0: அடுத்த பாடல் மனோரமா பி பானுமதியின் குரல்களில் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இப்படியும் ஒரு பெண்.
1: அகப்பட்ட வரையில் சுருட்டு.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 241 crore rupees investment plan for Rajasthan, over 240 crore rupees for Uttar Pradesh and 254 crore rupees investment plan for Telangana. It was approved during the 5th National Steering Committee meeting of the Pradhan Mantri Skilling and Employability Transformation through upgraded ITI's PM Setu. India bagged 5 medals including 2 gold, 2 silver and 1 bronze on the penultimate day of the Stage 3 of World Archery Para Series in Ahmedabad yesterday, with the men's teams winning the top honours. Reigning world champion Toman Kumar and Shyam Sundar Swamy clinched the gold medal in the men's compound team event with a dominant win over Iraq's Abbas Kadhim and Anwar Aldawood 152-139. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 3:10. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இனிய ராகம் நிகழ்ச்சியின் முதலில் பண்டிட் ரவி கிரண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஷர்மிஷ்டா சென் அவர்கள் சித்தார்.

இனிய ராகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது ஹிந்தி.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். முதலில் தயாபயோனிதே ஜெகன்மோகினி ராகம், ஆதி தாளம், மீசு கிருஷ்ண ஐயர் அவர்களின் பாடல்.

அடுத்து பரிதான மிச்சிதே, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் பாடல், பிலஹரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மங்களம் எம் கே ஆசன் அவர்கள் தவில் நிறைவாக நானே உன்னை நம்பினேன், வேதநாயகம் பிள்ளை அவர்கள் பாடல், ஹம்சானந்தி ராகம், ஆதி தாளம்.

பொங்கமங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களை நாகஸ்வரேசை கேட்டீர்கள். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து. அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: புலரும் பொழுது இனிய திரை இசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் காரைக்கால் அம்மையார் படத்திற்காக பி. சுஷிலா பாடிய பாடல்.